அனைவரின் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் செழிப்பு பெருகட்டும் என வாழ்த்துகிறது கோடி பண்பலை 100.5 அருள் மாலை.

0: நேரம் 5:56. தவிட்டாமல் தித்திக்கும் பாமாலையில் கோர்த்த கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை நிறைவிற்கு வருகிறது. இனி கேட்கலாம் கோடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று பூத்துக்குலுங்கவிருக்கும் கோடைப்பண்பலை 100.5 இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடிகள். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய விழா. 6:30 அனில் பாஸ்தா வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டர் வழங்கும் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 சுகமான காலை. 7:10 வேளாண் தகவல்கள். 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வியர் வழங்கும் இன்று அன்று. காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். வானவில் தரும் வண்ணம் விசித்திரமான யோசனை. காலை 10 பண்பலை வானவில் இந்தியா வழங்கும் கவிதையும் கானமும். காலை 11 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை என்றலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. நண்பகல் 1 தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி என்றலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் ராணி அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 உயிரெழுத்து இன்று பாடல்களை தொகுத்து வழங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 அனில் பாஸ்தா மற்றும் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை இன்று பண்பலை கழகம். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்துரிகை. மாலை 5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சல்ஃபர் ஆயில் வழங்கும் இடைக்கால பாடல்களுடன் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் ஒளிகேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை என்றலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். நிறைவாக 11:00 இடைவிடா இன்னிசை பாடல்களோடு இரவு சிறகு. இவை அனைத்தையும் நம் கோடைப்பண்பலை 100.5 இன்று இரவு வரை கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: இனி கேட்கலாம் கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடிகள். முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை

இக்கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு

இக்கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: ரம்மியமான காலை வணக்கம் நேயர்களே. விதைக்காமல் இங்கே விளையாது எதுவும், வியர்வை சிந்தாமல் உயராது இமயம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு நாள் கூத்து, உழைப்பு மட்டுமே என்றும் நிலைத்து நிற்கும் சொத்து. தலையெழுத்தை மாற்றும் தாரக மந்திரம் நீ கொண்ட உழைப்பு, நாளை உன்னை உயர்த்தும் இந்த உலகத்தின் வியப்பு. இதே உற்சாகத்தோடு தொடங்கலாம் கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல்.

நினைத்து தாக்கினாலே வழியை உண்டாக்கும் வல்லமையுடைய தெய்வ பெண் துணைக்கு ஒரு சேனையையும் அழைத்து வந்து தாக்குவது போலல்லவா இருக்கிறது. குறள் எண் 1082 அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.

0: பார்த்தாள். பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தேன். என்ன இது, தனித்து தாக்கினாலே வலியை உண்டாக்கும் வல்லமையுடைய தெய்வப்பெண் துணைக்கு ஒரு சேனையையும் அழைத்து வந்து தாக்குவது போலல்லவா இருக்கிறது? குறள் எண் 1082, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டது உடைத்து.
0: பார்த்தாள் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தேன். என்ன இது,

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

கோடை பண்பலை 100.5. நாளைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்குது, காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் நாளைய வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க, கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

இன்று காலை 9 மணிக்கு வானவில் தரும் வண்ணம் விசித்திரமான யோசனை வாருங்கள். வசந்தமான காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடிகள்.

0: கோடை பண் விலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனா எப்படி இருக்கும்?

எம்மாடி யோசிக்கவே பயங்கர பயமா இருக்குல்ல. வெள்ளை காக்கா தெரியுமா? வெள்ளை காக்கா. இது என்னப்பா வித்தியாசமா வினோதமா இருக்கு, காக்கானா கருப்பா தானே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் விசித்திரமா நமக்கு அப்பப்ப யோசனையா வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் வானவில் நிகழ்ச்சியில சொல்லலாம், வாங்க கேட்க நாங்க தயாரா இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.

அன்பான வார்த்தைகள், நாம் பேசுகிற அன்பான வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதையும் அழகாக்கும். அதனால் நல்லதே எண்ணுவோம், நல்லதே செய்வோம். நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த் விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று நாகப்பட்டினம் காயா ரோகணேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.
2: திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே.
1: நல்லார் அறம் சொல்ல, பொல்லார் புறம் கூற, அல்லார் அலர்தூற்ற, அடியார்க்கு அருள் செய்வான், பல்லார் தலைமாலை அணிவான், பணிந்து ஏத்த கல்லார் கடல் நாகை காரவுணத்தானே. இப்படி பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர். காவிரியின் தென்கரை தலங்களில் தேவார பாடல் பெற்ற தலம் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவில். பண்டரீக முனிவரை இறைவன் தன் மேனையில் ஆரோகணம் செய்து கொண்ட தலம் இது. அதனால்தான் இறைவனுக்கு காயாரோகணேஸ்வரர் என்ற திருநாமம் உள்ளது. இந்திரன் பூஜித்து வந்த ஏழு சிறிய சிவலிங்கங்களை முசுகுந்த சக்கரவர்த்தி ஏழு தலங்களில் பிரதிஷ்டை செய்தார். அவைகள்தான் சப்தவிடங்க தலங்களாக குறிப்பிடப்படுகிறது. அதில் இங்குள்ள ஈசன் சுந்தர விடங்கர் என்று கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் நீலாய தாட்சியம்மன் தான் பிரதானம். அதே போல் இங்கு ஈசனுக்கும் பல்வேறு சிறப்புகளும் ஆலயத்திற்கு பல தல வரலாறுகளும் உள்ளன. இங்கு விநாயகர் சிறப்பு தோற்றத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். நாகாபரண பிள்ளையார் என்ற திருநாமத்தில் இருக்கும் இவர் ஆலயத்தின் முகப்பில் உடலில் நாகத்தை ஆபரணமாக சூடி தலைக்கு மேலே மற்றொரு நாகம் குடை பிடித்தபடி இருக்க, அதன்

அருள் காட்சி தருகிறார். இதனால்தான் இவருக்கு நாகாபரண விநாயகர் என்ற திருநாமம் வந்தது. இறைவன் சன்னதியின் வாயு மூலையில் எழுந்தருளியிருக்கும் மகாலட்சுமி பல தனிச்சிறப்புகளை கொண்டவர். இத்தலத்து மகாலட்சுமியானவர் கருங்கல்லால் ஆன 7 அடி உயர திருமேனி உடையவர். இவ்வளவு பெரிய திருமேனி உடைய மகாலட்சுமியை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது. பொதுவாக சிவாலயங்களில் மகாலட்சுமி இரு கால்களையும் மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். ஆனால் இக்கோவிலில் 4 தந்தங்கள் கொண்ட 2 யானைகள் அபிஷேகம் செய்தபடி இருக்க இரு கால்களையும் தொங்கவிட்டபடி உள்ள இவரை கண்குளிர தரிசனம் செய்யலாம்.

0: இந்த ஆலயத்தில் பிரதோஷ நிகழ்வின் போது ரிஷப வாகனத்தில் ஈசன் வீதி விழா புறப்படும் போது மோகினி வடிவில் பெருமாளும் புறப்படுவார். பிரதோஷ காலத்தில் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும். ஏனைய நாட்களில் இவர் ஈசனின் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருப்பாராம். இக்கோவிலில் இறந்தவர் சடலத்திற்கு சிவபெருமான் சார்பில் மரியாதை செலுத்தும் வினோத நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. பொதுவாக கோவிலின் சன்னதி அருகே யாராவது இறந்துவிட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜைகள் செய்த பின்னர் தான் நடையை திறப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் மட்டும் நடை திறந்தே இருக்கும். இதற்கு பின்னணியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனாரின் வரலாறு உள்ளது. மீனவரான அதிபத்த நாயனார் தான் வலைவீசி நடுக்கடலில் தினமும் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வந்தார். மறுநாள் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் கிடைத்தது. அந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார். வறுமையிலும் கூட தங்க மீனை இறைவனுக்கு தியாகம் செய்த பக்தரை எண்ணி மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக்கி அருள் புரிந்தார். அவருக்கு மரியாதை தரும் விதமாக இன்றும் யாராவது இறந்துவிட்டால் அவர்களுக்கு இத்தல சிவபெருமான் சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. இறந்தவரின் உடலை ஆலயத்திற்கு முன்பாக வைத்து விடுவார்கள். அப்போது சிவாச்சாரியார் கருவறையில் உள்ள சிவலிங்கத்துக்கு அணிவித்த மாலை, வஸ்திரம் ஆகியவற்றை இறந்தவர் உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகே இறுதிச் சடங்கிற்காக தூக்கிச் செல்வார்கள். இவ்வாறு செய்வதால் இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடைவதாக நம்பப்படுவது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெறுவது அப்போது அதிபத்தரின் உற்சவர் சிலையை படகில் வைத்து கடலுக்குள் எடுத்துச் சென்று அதிபத்தர் தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெறும். இத்தலத்து விருட்சமான மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 சுவைகளுடன் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பாக அதிசயிக்கப்படுகிறது. இன்று நாகப்பட்டினம் காயா ரோகணேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கும் வசந்த விடியல்.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
9: கோட்டை சொக்கலிங்கபுரம் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் உடனுறை சொக்கநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று கொடியேற்றம்.

0: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இனிப்பூந்தொழிற நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு செல்லக்குட்டி வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன சொல்லோ?
1: சார் கனிஷ்கா.
0: கனிஷ்கா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சார் கலங்காணி.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: என்ன
0: பண்ணுவீங்க? உங்க ஆபீஸ் ரூம்ல இருக்குமா உங்க ஸ்கூல்ல?
1: எஸ் சார்.
0: சாரி செல்லக்குட்டி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: சார் அம்மா, அப்பா, அண்ணா, நான்.
0: அண்ணா பேர் என்ன?
1: சபரிவாசன்.
0: சபரிவாசன் அண்ணா என்ன பண்றாங்க?
1: சார் 9th படிக்கிறாங்க.
0: அண்ணா உங்களை அடிப்பாங்களா?
1: ஆ சார்.
0: நீங்க அண்ணா நான் அடிப்பீங்களாம்ல?
1: நோ.
0: சபரி அண்ணா என்ன சொன்னாரு?
1: நோ சார்.
0: இல்லையா? அப்பா பேர் என்ன சொல்லோ?
1: கனகராஜ்.
0: கனகராஜ்
1: என்ன
0: வேலை
1: பாக்குறாங்க?
0: இந்த கலெக்டர் என்னெல்லாம் செய்வாங்க மக்களுக்கு?
1: சார் உதவி. அப்புறம் வந்து பண்ணுவாங்க.
0: ஓ, அதுக்கு பேர் தானே உதவி. சரி சொல்லா, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோல்.

0: ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
8: நேரம் சரியா 6:41 ஆகுதுங்க. நாம் இணைந்திருப்பது கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடிகள். இன்றைய நாள் நமக்கான நாள். எண்ணிய செயல்களை முடிக்கும் உத்வேகம் தரும் நாள். தன்னம்பிக்கையான நாள். உதயமாகட்டும் நமக்கான நாள். இது கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல்.

நாளைக்கு காலையில 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக விளம்பர காத்திருக்கிறது. மேலும் இன்று காலை 9 மணிக்கு வானவில் தரும் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு காலை 10 மணிக்கு ஒளிப்பதிவு நடைபெறும். இதயம் கனிந்த வாழ்த்துக்களை சொல்ல வாருங்கள்.

இன்று காலை 11 மணிக்கு கொடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தையம் பேருந்து நிலையத்திலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. கள்ளிமந்தைய மக்கள் தங்களது ஆதரவை கொடைப்பண்பலை 100.5 அழையுங்கள், வாருங்கள். இன்று காலை 11 மணிக்கு கொடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.

0: 9:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல்

0: நாமக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 800,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 600,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும்

0: இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10 வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இந்த பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இனிய கீதங்களால் அகமிழ செய்த அழகான வேளையில் நிறைவிற்கு வருகிறது கோடைப்பண்பலை 5 வசந்த விடைகள். விடை பெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா வழங்கிய வசந்த விடியல்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: இனி கோடை பண்பலை 100.5 இதமான வேளையில் சுகமான காலை.

பனித்துளியின் முத்தம் தாங்கி பச்சை இலைகள் புன்னகைக்கும், பறவைகளின் இனிய குரலுக்கு மலர்கள் மெல்ல அசைந்தாடும். எத்தகைய அழகிய பொழுது ஒவ்வொரு காலை பொழுதும் என்பது நேரமல்ல, நம் கனவுகள் விழித்திடும் தருணம். முயற்சிகள் இறக்கை விரித்து முன்னேறும் அழகிய பயணம். இன்றைய தினம் நமக்கான இலக்குகள் எல்லாம் வெல்லவே உற்சாகத்துடன் தொடங்கலாமா? கொடை பன்மலை 100.5 சுகமான காலை.

விழித்திடும் தருணம். முயற்சிகள் இறக்கை விரித்து முன்னேறும் அழகிய பயணம். இன்றைய தினம் நமக்கான இலக்குகள் எல்லாம் வெல்லவே உற்சாகத்துடன் தொடங்கலாமா? கொடை பண்பலை 100.5 சுகமான காலை.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் வரும் 23ஆம் தேதி வெள்ளாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாய பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-52 முன்னிணைத்து 24-83-903. எண் மீண்டும் 04-52 முன்னிணைத்து 24-83-903.
1: கோடை பண்பலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

7:12 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்னைக்கு எந்த மாவட்ட நேயர்களோட விருப்ப காணங்களை காலை 8 மணிக்கு கேட்க போறோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா திருப்பூரும் கோயம்புத்தூரும், அந்த பக்கம் பார்த்தோன்னா நாமக்கலும் சேலமும், அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தோன்னா கரூரும் திண்டுக்கலும், இதுக்கெல்லாம் நடுவில் இருக்க ஒரு அழகான மாவட்டம் தாங்க இன்னைக்கு விருப்பப்படல் கேட்க போற மக்கள் வந்து. அது என்ன மாவட்டம்? காவேரி ஆறு ஓடுது, இதை தாண்டி தான் திருச்சிக்கு போகும். அப்போது அந்த காவேரி ஆறு எங்கே ஓடுது கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்பகானங்களை தான் கேட்க போகிறோம். பச்சை பசேல்னு இருக்கும், அங்கே மழை பெய்தா என்னன்னு தெரியல, ஆனால் கொடைக்கானலில் கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டிகிட்ருக்கு. இந்த மழை கொட்டலோட அவங்களோட இசைத்துறலை கேட்டலாம் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

இப்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன பாடல் கேட்டோம் அப்படின்னா, கேடி பில்லா கில்லாடிறாங்க அந்த படத்துல இருந்து தான் கொஞ்சுங்கிலி அப்படின்னு ஒரு பாடல் கேட்டோம். இதில் கேடி பில்லான்றதை விட கில்லாடி அப்படின்ற வார்த்தையை நம்ம யோசித்தாலே கில்லாடியா அப்படின்னா, இவங்க எல்லாமே வித்தியாசமாக விசித்திரமாக தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில்லை என்ன தலைப்பு அப்படின்னா, விசித்திரமான யோசனைகள். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லலாம், எள்ளுலேருந்து நெய் காய்ச்சலாம், ஏரோப்ளைனை வந்து எலி ஓட்டும் அப்படின்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விசித்திரமாக யோசிப்போம்ல. ஏரோப்ளைனை எலி ஓட்டினா எப்படி இருக்கும், எவ்வளோ வேகமாக போகும், அதுக்குள்ளே நம்ம இருந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரி விசித்திரமான யோசைகள் நகத்தான் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில் சொல்ல வரலாம். நேர்கள் எந்தெந்த எண்கள் அப்படின்னா, பொது நேர்கள் எப்பயுமே நாங்கள் வந்து வானவில் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 330 33. மகளிர் எப்பயுமே 24 24 29. நாங்கள் இன்றைக்கி தாங்க இந்த எல்லா நிகழ்ச்சியிலும் இது வரைக்கும் பேசினதே இல்லை, வானவில் நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற புதுமுக நேர்கள் வந்து 24 24 24 வரலாம். முன்னினைப்பா 0 4 5 4 2 இணைத்து

0: நாம கேட்டு இருக்கோம் இனிய பாடல்களோட. இது கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

பாட்டும் பதமும் இனிய கானங்களோடு இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் கோடை பண்பலை 100.5 இருக்கு. ஆனால் நேயர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்ன இருக்கு அப்படின்னா, காலையில 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சிறப்பு வாழ்த்து தென்றல் ஜூலை 1 கோடை பண்பலையோட உதய விழா வர காத்திருக்கு. எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம வந்து சிறப்பாக வாழ்த்து தென்றல் ஒன்று 7 மணிக்கு வந்து ஒளிபரப்புகிறோம். அதுக்கான முன்பதிவு வந்து காலை 10 மணிக்கு நடக்குது. இதுவரைக்கும் வாழ்த்து தென்றலில் பங்கு பெறாத வந்து காலை 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்களோட வாழ்த்துக்களை வந்து முன்பதிவு செய்யலாம். அதை வந்து 7 மணிக்கு நீங்களே கேட்கலாம். உங்கள் குரலை வந்து கேட்கலாம், என்ன வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, பண்பலைக்கு என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு.

அதெல்லாம் கேட்கலாம். அதுக்கான முன்பதிவு நடக்கும் காலை 10 மணிக்கு. மறக்காம எந்தெந்த நேயர்கள் இதுவரைக்கும் வாழ்த்து சொல்லலையோ அவங்கெல்லாம் வந்துருங்க. தவறாம கோடை பண்பலை பத்தி என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க. 7 மணிக்கு உங்க குரல்ல அது கேட்கலாம். கேட்டு நீங்களும் மகிழலாம். ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிறப்பு வாழ்த்து தென்றல் போகும். அதனால மறக்காம நீங்க வந்து பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உறவினர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பேச சொல்லுங்க. அந்த வாழ்த்து தென்றல் அவங்களோட குரலும் இடம் பெறட்டும்.

0: என்ன யோசிக்கிறீங்க? சொல்கிறேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமாக இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமாக வினோதமாக இருக்குது. காக்கானா கருப்பாக தானே இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் விசித்திரமாக நமக்கு அப்பப்போ யோசனையாக வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் வானவில் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வாங்க, கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.
1: எனக்கு இப்போ ஒன்று தோணுதுங்க, கொடைக்கானல் வந்து நேற்றுலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு, இப்போ வந்து கொஞ்சம் சாரலாக இருக்குது. அந்த மலை துளி எல்லாமே வண்ண வண்ணமாக பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வெள்ளை ஆடை போட்டுட்டு போய் அந்த மலையில் நடந்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டிசைட் டிசைடாக விழுகும்ல. இந்த மாதிரி விசித்திரமான யோசனைகள் தான் இன்றைக்கி நீங்கள் காலையில் 9 மணிக்கு சொல்லணும். யோசனை வந்து விசித்திரமாக இருக்கணும். அதை கேட்டோன்னே இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா, அப்படி இருக்கணும், அந்த மாதிரி யோசனை யோசிச்சுட்டு வந்து இன்று காலை 9 மணிக்கு சொல்லுங்கள். விசித்திரமான யோசனைகள் வானவில் நிகழ்ச்சியில்.
2: எஸ்கூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?

கோடை பண்பலை 100.5. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா என்னவா இருக்கும் அப்படின்னு

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
7: தான் அவன்.
0: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
8: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம்.
10: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, நேற்றைக்கு ஒரு குடிமகன் உங்களோடு வம்பு சண்டைக்கு வந்தானாம் கேள்விப்பட்டேன்.
9: அதற்குள் தகவல் வந்து விட்டதா மன்னா? அவன் குடிமகன் இல்லை மன்னா, நம் நாட்டு பிரஜை.
10: அதைத்தான் ஐயா நானும் சொன்னேன், பிரஜை என்பதன் தமிழ் சொல் குடிமகன் தானே.
9: ஓ, நீங்கள் அந்த அர்த்தத்தில் குடிமகன் என்று சொன்னீர்களா மன்னா? நான் வேறு மாதிரி எடுத்துக்கொண்டேன். ஒன்றுமில்லை மன்னா, நேற்றைக்கு மக்களிடம் குறைகளை கேட்பதற்காக சென்றிருந்தேன் அல்லவா. அப்போது ஒருவன் எழுந்து சொன்னான், நாங்கள் எங்களுடைய குறைகளை மனுக்களாக உங்களிடம் எத்தனை முறை எழுதி கொடுத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டான் மன்னா. எனக்கு வந்தது பாருங்கள் கோபம். இங்கே பாருங்கள், உங்கள் பகுதிக்கு நாங்கள் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று நாம் செய்த அரும் பணிகளை எல்லாம் பட்டியலிட்டேன். இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறீர்களா? இனிமேல் நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு எதுவுமே செய்து கொடுக்க மாட்டோம் என்று கோபமாக சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மன்னா.
10: தவறு அமைச்சரே, அப்படி சொல்லக்கூடாது.
9: இனிமேல் உங்களுக்கு செய்ய மாட்டோம் எதுவுமே என்று சொல்லிவிட்டு வந்திருக்க வேண்டுமோ?
10: உங்களை போல நாங்கள் தான் இதை செய்து கொடுத்தோம், நாங்கள் தான் இதை வழங்கினோம், நாங்கள் தான் இதை சாதித்தோம் என்று சொல்லுபவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்குவதைப் போல கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய ஆலாபனை என்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
9: ஆலாபனை மன்னா, அது சாகித்ய அகாதமி விருது பெற்ற புத்தகம் தானே?
10: சரியாக சொன்னீர் அமைச்சரே. அந்த ஆலாபனை புத்தகத்தில் கொடுக்கிறேன் என்கிற தலைப்பில் சில செய்திகளை கொடுத்திருக்கிறார், கேளுங்களேன்.
9: கொடுங்கள் மன்னா, கேட்டுக்கொள்கிறோம்.
10: கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு கருவியே. இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே. இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று

0: அழைத்துக் கொடுப்பதில்லை. தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்ளுகிறான். நீயும் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை மறந்து விடாதே. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும்தான் என்று நினைக்காதே. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவைப் போல சப்தமில்லாமல் கொடு. ஒரு விளக்கைப் போல பேதமில்லாமல் கொடு. உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும் என்று கவிக்கு அவர்கள் அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார் அமைச்சரே.
1: அருமை, மிக அருமை மன்னா. நல்ல கருத்து, ஆழமான சிந்தனை, இந்த காலகட்டத்திற்கு தேவையான கவிதையும் கூட. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் மன்னா.
0: அமைச்சரே, கவிதையில் உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் கவிக்கோவிடம் தான் கேட்க வேண்டும்.
1: எனக்கு கவிதையில எல்லாம் சந்தேகம் இல்லை மன்னா. கவிதை அருமையான கவிதை தான், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய சந்தேகம் எல்லாம் உங்களிடம் தான்.
0: என்னிடம் சந்தேகமா? என்ன சந்தேகம்?
1: நேற்று நான் அந்த குடிமகனிடம் நடந்து கொண்டது தவறு என்பதை எனக்கு உணர்த்துவதற்கு ஆலாபனை என்ற மிகச்சிறந்த புத்தகத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு கவிதை எடுத்து எனக்கு அறிவுரை சொல்கிறீர்களே. முன்பெல்லாம் எனக்கு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்து விட்டு இவருக்கு நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன், இவருக்கு நான் தான் டீ வாங்கி கொடுத்தேன் என்று 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்களே விளம்பரம் தேடிக் கொள்வீர்களே. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த கவிதை உங்கள் கண்ணில் பட்டிருக்காதா என்ற சந்தேகம் தான்.
0: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
10: 1, 2, 3, and 4.
11: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
12: ஆனந்தம் எல்லோருக்கும் என் வந்தனம்.
13: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
14: கோடை பண்பலை வானொலி.
13: அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454-42.
11: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
13: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
15: ஏழு மணி 40 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது சுகமான காலை. இன்று பகல் 1 மணிக்கு வர காத்திருக்கிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில உங்களோட பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா ஒரு கடிதத்தை எழுதுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தை எழுதி உங்களோட முகவரியை மறக்காம எழுதி அனுப்புங்க. கோடை பண்பலைக்கு உங்களோட பாடலும் இடம்பெறும் பகல் 1 மணிக்கு. இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு கடிதம் வருதோ அன்னைக்கு வந்து இடம்பெறும். கண்டிப்பா கேளுங்க. பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: இன்று
1: ஜூன் 18
0: மதுரை மாவட்டம் மேலூர் தும்பைப்பட்டிதான் பூர்வீகம்.
1: தந்தையார் கிராம பூசாரியாக பணியாற்றினார் அக்காலம்.
0: மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த இடம் திருமங்கலம்.
1: காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த இளமை காலம்.
0: இவர் தலைமையில் தலித்துகள் நுழைந்தனர் ஆலய பிரவேசம்.
1: வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தந்தது அலிப்பூர் சிறை.
0: காமராஜருக்கு பின் தமிழக காங்கிரசின் தலைவரானார் முதன் முறை.
1: பொதுப்பணித்துறை,
0: விவசாயத்துறை,
1: ஹரிஜன நல்வாழ்வு,
0: பழங்குடியினர் நலத்துறை,
1: உள்துறை அமைச்சராக பணியாற்றினார்.
0: மேட்டூர் வைகை அணைகள்,
1: ஹரிஜன சேவா சங்கம்,
0: இரு விவசாய பல்கலைக்கழகம் அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார்.
1: இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார்.
0: அஞ்சல் தலை வெளியிட்டும் கௌரவப்படுத்தப்பட்டார்.
1: 1908
0: விடுதலை போராட்ட வீரர்,
1: முன்னாள் தமிழக அமைச்சர்
0: பி. கக்கனின் பிறந்த தினம் இன்று.
1: எஸ். கோபாலன் இயற்பெயர்.
0: புகழ்பெற்ற தமிழக ஓவியர்.
1: பிறப்பிடம் தஞ்சாவூர்.
0: குடந்தை ஓவிய கல்லூரியில் பயின்றவர்.
1: ஓவியர் மாலையை குருவாக ஏற்றுக்கொண்டவர்.
0: 1942 கோபாலன் கோபுலுவானார்.
1: துப்பறியும் சாம்பு,
0: தில்லானா மோகனாம்பாள்,
1: வாஷிங்டனில் திருமணம் போன்ற புதினங்களுக்கு
0: உயிரோட்டம் உள்ள ஓவியங்கள் தந்தவர்.
1: பத்திரிகை துறையிலிருந்து விளம்பரத்துறைக்கு மாறி
0: மீண்டும் பத்திரிகை துறைக்கு திரும்பியவர்.
1: 1924
0: புகழ்பெற்ற ஓவியர்,
1: கேலி சித்திர ஓவியர்
0: கோபுலு என்ற எஸ். கோபாலன் பிறந்த தினம் இன்று.
1: உஸ்தாத் அலி அக்பர் கான்.
0: உலகம் முழுவதும் கொண்டு சென்றார் இசை ஹிந்துஸ்தானி.
1: சித்தார் மேதை ரவிசங்கருடன் இணைந்து
0: இந்திய இசையை பன்முகப்படுத்திய மேதை.
1: ஹிந்துஸ்தானி ராகங்களில் கொண்டு வந்தார் புதிய பாதை.
0: கொல்கத்தாவிலும் கலிபோர்னியாவிலும் இசை கல்லூரி தந்த ஞானி.
1: சரோத் வாத்திய கருவி வாசிப்பது இவர் பாணி.
0: 5 கிராமி விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆளுமை.
1: 1989 பத்ம விபூஷன் விருது பெற்ற பெருமை.
0: 2009
1: புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி இசை கலைஞர்
0: உஸ்தாத் அலி அக்பர் கானின் நினைவு தினம் இன்று.
2: 1858
0: ஜான்சி ராணி லட்சுமி பாயின் நினைவு தினம் இன்று.
3: மன இறுக்கம் என்பது
4: மன இறுக்க தொகுதி குறைபாடு என்றும்
3: அழைக்கப்படுகிறது.
4: மன இறுக்கம்
3: ஒரு சிக்கலான நரம்பு வளர்ச்சி கோளாறுகளின் தொகுதியாகும்.
4: கூடி வாழ்வதில் சிக்கல்,
3: தொடர்பு படுத்துவதில் சிக்கல்,
4: இறுக்கமான ஒரே மாதிரியான நடத்தை
3: இதன் இயல்புகள்.
4: பொதுவாக பிறந்து 3 ஏற்படும்
3: இந்நிலை
4: வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்.
3: மன இறுக்கம் கொண்டவர்கள்
4: நோயாளிகள் அல்ல,
3: மாறுபட்டவர்கள்,
4: தனியான குணம் கொண்டவர்கள் என்பதை
3: வலியுறுத்தும் நோக்கில்
4: ஒவ்வொரு ஆண்டும்
3: ஜூன் மாதம் 18
4: கடைபிடிக்கப்படுகிறது
3: மன இறுக்க பெருமை நாள்
4: என்று.
3: இயற்கையின் இனிமையை
4: இதயத்துக்கு நெருக்கமானவர்களோடு ரசித்திட,
3: உற்ற உறவுகளோடு ஒன்றாய் இருந்திட,
4: மனதின் பாரங்களை சற்றே இறக்கி வைத்திட
3: நமக்காய் கிடைத்துள்ள நாள்
4: ஒன்று.
3: அது ஒவ்வொரு ஆண்டும்
4: June 18
3: கடைபிடிக்கப்படுகிறது
4: சர்வதேச
3: சிற்றுலா நாளாக
4: இன்று.
3: கோவாவில் 72 நடைபெற்ற போராட்டமானது
4: கோவாவின் விடுதலை நாளில் முடிவுக்கு வந்தது.
3: இந்நாளில் கோவாவின் விடுதலை போராட்டத்தின் சுதந்திர போராளிகள் மற்றும்
4: தியாகிகளின் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக
3: இன்று கடைபிடிக்கப்படுகிறது
4: கோவா புரட்சி நாளாக.
3: ஆண்டு
4: 1946.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி Women's Innovator, your perfect partner.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A leading autonomous institution.
7: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். ஜே கே

0: ராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: இன்று காலை 8 மணிக்கு வர மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலையும், பிற்பகல் 3 மணிக்கு வர உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வித்தியாசமாவோ விசித்திரமாவோலாம் யோசிக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ஈரோடு மாவட்ட நேயர்களோட விருப்ப கானங்கள் தான் வரப்போகுது. 8 மணிக்கு என்ன, வேறு வேறு நேயர்களோட விருப்ப கானங்கள் வரப்போகுது. ஆனால் 3 மணிக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்து ஒரே ஒரு நேயரோட விருப்ப பாடல் வரப்போகுது. யார் அவர் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சுந்தரம், அவங்களோட தெரிவில் தான் உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிங்க.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். எப்பயும் சொல்றது தாங்க, மகிழ்ச்சியா இருங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கோங்கன்னு. அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு பிடிச்சதை செஞ்சாலே நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் தானே அர்த்தம். அப்ப நமக்கு பிடிச்சதுன்னா, இப்போ கூட தாங்க எனக்கு கறி குழம்பு வாசடிக்குது, பிடிச்சதை சாப்பிட்டா கூட தான் மகிழ்ச்சியா இருக்கும். சரி, அந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட

0: விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரச தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது
2: ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க உச்சத்துல நிக்குது எப்பவுமே தானுங்க கவலை மறக்க கோடையப்பம் கேளு புதுசா நிகழ்ச்சி

0: விழுப்புரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புத்துணர்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. இன்றைய மனதோடு ராகம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் மஞ்சள் மணக்கும் மாவட்டம். எல்லா இடத்துலயும் தான் மஞ்சள் மணக்கும்னு கேக்குறீங்களா? ஆனா இங்க மட்டும்தான் புவிசார் குறியீடு இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, டெக்ஸ்டைல் வேலின்னு சொல்லக்கூடிய ஜவுளி வணிகத்திற்கு உலக புகழ் பெற்ற நகரம். அது மட்டும் இல்லாம வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்க மாவட்டம். ஆமாங்க, இன்று கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. அன்பு நேயர்கள், வரவேண்டிய எண்கள் இப்போதான் முதல் தடவையா பேச போறேன்னு சொல்றீங்களா? வாங்க அறிமுக நேயர்கள், 24 24 24 மகளிர், 24 24 29 நாங்க இல்லாம மனதோடு ராகமானு கேக்குறீங்களா? வழக்கமான நேயர்கள் வாங்க, 24 24 26 மற்றும் 29 3 3 3 வரலாம். கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு 4 5 4 2 இணைத்து வாங்க. வாங்க, வணக்கம் முதல் நேயர். வணக்கம்.
1: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கத்துடன் ஈரோடு அத்தானி கழிப்பட்டிருந்து சுப்ரத்தினி செந்தில்குமாருங்க மேம். நலங்களா மேம்?
0: எல்லாரும் நலங்கமா. உங்களுடைய உற்சாகமான காலை வணக்கத்தோடு பேசுறீங்களா?
1: எங்களோட மாவட்டத்தை பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம்.
0: சந்தோஷமா கோடை பண்பலை 100.5 மூலமாக வாழ்த்துகிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: என்னென்ன
0: வேலைகள்லாம் சுறுசுறுப்பா பண்ணுவீங்க?
1: சாப்பாடு செய்வேங்க மேம், குட்டி ஸ்கூலுக்கு போறாங்க மேம்.
0: எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 உங்கள்ட்ட பேசுனது மிக்க மகிழ்ச்சி அடைகிறதுமா
1: மேம். எனக்கு யூத்ல இருந்து முட்டை கலக்கிங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ்ங்க மேம்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா. இதோ உங்களுக்கு

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
8: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
7: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
9: பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
12: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: வழங்கும்

0: நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
1: சில பேர் ஒரு காலத்துல மைண்ட செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாறுவதே கிடையாது, அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவதே இல்லை. நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்களே அவர்கள்தான் வாழுகிறவர்கள். மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற போதுதான் ஒரு உண்மை புலப்படும். கேட்டல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சான், தெளிதல் அப்படின்னு வச்சான். நீ எதை கேட்டியோ எதை சிந்திச்சையோ அதிலிருந்து நீ ஒரு தெளிவுக்கு வரணும், இதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பலரால் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. அது பலர் பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்த செய்திகள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன் பிறகு நிட்டை கூடல் அப்படின்னு எழுதுனான். அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு அதை பின்பற்ற தொடங்குவது நிட்டை கூடல் அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்க பெருவாரியான மக்கள், கேட்டல் வெறும் காதல கேட்டாச்சுன்னா போதும், அது உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு தயாராயிடுறாங்க. இவங்களுக்கே அது உண்மையா பொய்யான்னு தெரியாத விஷயத்தை அடுத்த ஆளுக்கு வேற அனுப்பிடுறாங்க. அவங்க ஒரு 1000 பேருக்கு அதை அனுப்பிச்சிடுறாங்க. அது சமூகத்தினுடைய நன்மைக்கு மிகவும் ஆபத்தானது. அதன் பிறகு நம்மால் அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் அதை மாற்றி அமைக்கவே நம்மால் முடியாது. நம்ம உண்மை என்று நம்பக்கூடாது. நாம் அதில் நம்முடைய தெளிதல் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு உண்மை இது உண்மை அல்ல என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர்களாக தம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வேணும், புத்தகங்களை படிப்பது ஒரு நல்ல பழக்கம். இந்த வாழ்க்கை இருக்கே ரொம்ப ஆச்சரியகரமானது. அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், ஏதோ ஒன்று பார்த்துட்டதால இதுதான் உண்மை, இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்க கூடாது. இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உண்மையும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சு போச்சு. இவ்வளவு பேர் சொன்னா கூட அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. அதனால்தான் படிக்கணும், படிச்சா போராது, அதை படிச்சதை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும். புத்தகங்களை படிக்கணும். இது எப்படி உண்மையா இருக்க முடியும், இதுக்கு மாற்று இருக்கவே முடியாதா, இதற்கு எதிரான கருத்து உண்மையா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். கேட்டல், தெளிதல், ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும். சிந்தித்தல், கேட்டல், சிந்தித்தல், ஒரு சிந்திக்கணும், தெளிதல், அப்புறமா ஒன்று அக்செப்ட் பண்ணணும். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல்னா அதை ஏற்றுக்கிறது, பின்பற்ற தொடங்குறது, நிட்டை கூடுதல். அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும். இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம் தேடணும். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, உலகம் உள்ள வரையில் அன்பு, இரக்கம், கருணை, பிறரிடத்தில் மதிப்பு காட்டுதல், இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது. அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தால் கூட அந்த உணவில் மனிதத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான இன்சிடென்ட் சொல்கிறோம் பாருங்க. ஒரு ரொட்டி கையில் வச்சுருக்காரு ஒரு குரு. அந்த குரு சிஷ்யர்களை கேட்குறாரு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒருத்தன் சொன்னால் அதில் பட்டர் வெண்ணெய் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னான் ஜாம் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தர் சொன்னால் இல்லை இல்லை உள்ளே ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும். இந்த ரொட்டி எப்போ நல்லாயிருக்குன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு பையன் சொன்னான், அதெல்லாம் இல்லைங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ விஷயம் ஒன்று தான், அவன் வெவ்வேறு கருத்து சொல்கிறான். ஆனால் உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னென்னா என்ன இருக்கோ அதை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எதுவாக வேணால் அதுக்கெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னார். அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் சாப்பிட்ற போது தான் சுவை வரும்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: சுறுசுறுப்பான வேளையில் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். உற்சாகமான வேளையில பேச வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
4: ஈரோடு மாவட்டத்திலிருந்து சென்னிமலை பிடாரியூர் சரவணன் பேசுறேங்க.
3: சரவணன் சொல்லுங்க ஐயா.
4: ஆமா,
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நாம கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கங்க நம்ம வீட்லயே.
3: வீட்லயே கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க?

0: இருக்கீங்களா?
1: ஈரோடு
0: மாவட்டம்னாலே ஜவுளிகள்னா புகழ் பெற்றது தானே. நீங்க எந்த மாதிரி ஜவுளிகள்லாம் பண்றீங்க?
1: அந்த பேபி ட்ரெஸ்ஸுங்க.
0: பேபி ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகள்லாம் அங்கிருந்து தான் உற்பத்தி பண்றீங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: என்ன மாதிரி குழந்தைகளுக்கு காட்டனா யூஸ் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க?
1: அது காட்டன் தாங்க.
0: பியூர் காட்டன் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க?
1: ஆமாமாங்க.
0: சிறப்புங்க, சிறப்புங்கய்யா. இன்னும் வேற என்னென்ன நுணுக்கங்கள்லாம் அதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்கான ஆடைகள் இன்னும் பிரமாதமாக இருக்கணும் இல்லையா? என்னென்ன நுணுக்கங்கள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கீங்க?
1: அதாவது குழந்தைகளுக்கு வந்துங்க அந்த பொசு பொசுன் ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சா பார்க்கறக்கு அழகா இருக்குங்காட்டி இது பண்ணுவாங்க.
0: ஆமாம், பொம்மை மாதிரி அழகுபடுத்துவாங்கல்ல பிறந்த நாளாக இருக்கட்டும்.
1: பீஸுக்கு வந்துங்க பொம்மை தான் முக்கியம் வச்சுக்கீங்களா?
0: பொம்மைகள்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களோட ஆடைகள்லயும் பொம்மைகள் இருந்துச்சுன்னா இன்னும் உற்சாகமா இருப்பாங்களே குழந்தைகள். வாழ்த்துங்களையா. கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள். உங்களுடைய கார்மெண்ட்ஸ் கம்பெனி, ஜவுளி கம்பெனி இன்னும் நல்லா வளர்ச்சி அடைய கோடை பண்பலின் 1.5 சார்பாக வாழ்த்துக்கிறோம். என்ன பாடல்கள் கேட்கலாம் ஐயா?
1: பிள்ளை வேற எல்லாம் சொல்லிடலாங்களா? ரெண்டு பாப்பு இருக்கிறாங்க.
0: கண்டிப்பாக.
1: பெரிய பாப்பா பேர் கையில் விழிங்க.
0: சரிங்கய்யா.
1: சின்ன பாப்பா பேர் தீபியாங்க.
0: தீபிகா, வாழ்த்துக்கள். இரு குழந்தைகளுக்கும் கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துகிறோம். பாடல் கேட்டலாமையா?
1: ஆ, ரைட். சாங்க.
0: ஆ, நன்றிங்கய்யா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலை 100.5 வானவில் தரும் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். இன்று காலை 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று காலை 10 மணிக்கு உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து தென்றல் ஒலிபரப்பாகிறது. இன்று காலை 10 மணிக்கு உதய விழாவை முன்னிட்டு கோடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல் ஒளிப்பதிவு. வாங்க அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வாங்க.
9: வணக்கம்மா. ஈரோடு மாவட்டம் கோலப்பலூர் செட்டியமலைத்திலிருந்து பூங்குடி ஜானகிராமன்.
7: பூங்குடி ஜானகிராமன், வாங்கம்மா. என்ன பண்றீங்கம்மா?
9: வீட்டில் தாங்க மேம் இருக்கேன்.
7: வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
9: வீட்டில் சமையல் எல்லாம் முடிச்சுங்க மேம்.
7: சரிங்கம்மா.
9: பாப்பா ஸ்கூலுக்கு போறாங்க.
7: எல்லாருமே பரபரப்பான வேலையில கோடை பண்பலையும் அன்றாட வேலையிலயும் சேர்த்துட்டு இருக்கீங்க.
9: நன்றி
7: தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கேளுங்க கோடை.

0: பண்பலை 100.5. வேற வேற என்னென்னலாம் கோடை பண்பலை மூலமா நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க?
1: மேம் ஈவினிங் 4 மணிக்கு ப்ரோக்ராம் வரும்லங்க மேம்.
0: வண்ணத்தூரிகை.
1: அது வண்ணத்தூரிகை.
0: ஆ, விளையாடுவீங்களா வண்ணத்தூரிகையில? கேப்பீங்களா?
1: 2-3 டைம் ட்ரை பண்ணிருக்கோம் மேம். கரெக்ட்டா வெள்ளிக்கிழமை திக்குமுக்கு வண்ணத்தூரிகை ட்ரை பண்ணுவாங்க மேம். அப்புறம் அது மட்டும் தான் பண்ணிருக்கேங்க. அந்த டைம்ல பண்ண முடியறது இல்லைங்க.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நம்மளுடைய கோடை பண்பலைய நிறைய விளையாட்டுகள்லாம் காத்துட்டு இருக்கு, மகளிர் நேரம்லாம் இருக்கு, கலந்துக்கங்க. உங்களுக்கான பாடல் என்ன வேணுங்கம்மா?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டுங்க.
0: மோனிகா இதோ வருகிறது.

0: கோடை பண்பலை 100.5. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகளா, என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்றேன் கேளுங்களேன். ராக்கெட்டை விண்ணில் ஏவுறப்ப அது மேலே வெளியே உட்காந்து போனா எப்படி இருக்கும்? எம்மாடி, யோசிக்கவே பயங்கர பயமா இருக்குல்ல. வெள்ளக்காக்கா தெரியுமா? வெள்ளக்காக்கா, இது என்னப்பா வித்தியாசமா வினோதமா இருக்கு, காக்கானா கருப்பா தானே இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் விசித்திரமா நமக்கு அப்பப்ப யோசனையா வந்துட்டு போகும். இந்த விசித்திரமான யோசனைகள் எல்லாம் வானவில் நிகழ்ச்சியில சொல்லலாம். வாங்க கேட்க நாங்க தயாரா இருக்கோம். வானவில்ல உங்களோட விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கோங்க.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையம் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம். King and

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: விருப்பமான பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். உற்சாகத்தோடு வரவேற்கிறது அடுத்த நேயரை. வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
5: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா? நிலையத்துல எல்லாரும்
3: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேங்கம்மா. எங்க ஊர்ல விடியகாலம் 3 மணில இருந்து மழைங்க.
3: இங்கேயும் மழை விட்டு விட்டு மழை பெய்யுது. இதுவரை இல்லாத மழை இப்பதான் கொடைக்கானல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மழை பெய்யறதுல இல்லைங்களா?
5: ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்க.
3: அங்க மழை இன்னைக்குதான் வந்துச்சா இல்ல முன்னாடி மழை பெய்யுதுங்க அடிக்கடி?
5: ஆமா, முன்னாடி கொஞ்சம் பெஞ்சதுங்க. அப்ப இன்னைக்குதான் வந்ததுங்க.
3: ஆமா, அப்பதான் நிலத்தடி நீர்லாம் ஊறு நம்மளுக்கு தண்ணி கிடைக்கு. சரிங்கய்யா,
5: சூரல் மட்டும் போட்டு போயிருச்சுங்க. வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்தது
3: கண்டிப்பா.
5: ஆனா இன்னைக்கு மழை வந்ததுனால ஒரு 2 நாளைக்கு குளுக்குளன்னு இருக்குங்க. கொடைக்கானல் மாதிரி
3: வெயிலின் தாக்கத்துல நம்ம ரொம்ப காஞ்சி கிடந்த நேரத்துல மழை வந்து நம்மள தணிச்சிருச்சு இல்லையா?
5: ஆமாங்கம்மா, நல்லா பசியோட இருக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி.
3: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த மழைன்றது ஒரு வரப்பிரசாதம். அதுக்கு நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது மரத்தை பாதுகாக்கிறது இல்லையாய்யா?
5: கண்டிப்பாங்கம்மா.
3: ஆமா,
5: நீலகிரியில மழை பெஞ்சா எங்க டேமுக்கெல்லாம் தண்ணி நிறைய வருங்க.
3: சிறப்பு சிறப்பு.
5: ஆமாங்க, அதனால குடி தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காதுங்க.
3: சரிங்கய்யா, சரிங்க.
5: ஈரோடுனாலே பசுமை நிறைந்த நகரம் தானே.
3: சரிங்கய்யா, பசுமையா இருக்கணும் கண்டிப்பா. உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாமா?
5: அம்மா ஒண்ணு இல்லைங்க, வெறும் ஜில்லா படம் தாங்க.
3: ஜில்லா படம்
5: சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசா.
3: நம்ம கண்டிப்பா மாசா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பெருந்தி நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் சரியா காலை 8:43 ஆகுது. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். வாங்க அடுத்த நேர், உற்சாகமான நேர், வாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சொல்லுங்கய்யா, என்ன பண்றீங்க?
2: நான் கைத்தறி நெசவு தொழில் செய்றேங்க மேடம்.
1: நெசவு தொழில் பண்றீங்க, சரிங்கய்யா.
2: ஆமாங்க.
1: காலையில எத்தனை மணில இருந்து கோடை பண்பலை கேப்பீங்க?
2: 6 மணிலிருந்தே கேப்பேங்க மேடம்.
1: 6 மணிலிருந்தே கேப்பீங்க?
2: அது வசந்த விடியல இருந்து 22 வரைக்கும் கேப்போம்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
2: ஒரு சில நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குமே தவிர, நாங்கள் இல்லாத நேரத்தில், வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குமே தவிர, வீட்டில் கைத்தறி நெசவு தொழில் செய்யும் போது எல்லா நிகழ்ச்சியுமே கேட்பேங்க மேடம்.
1: சரிங்கய்யா, உங்களுடைய நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கோடை பண்பலையின் இசை வந்து உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கு?
2: ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட தொழிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க மேடம். பொழுதுபோக்காவும் இருக்கும், அல்லது தொழிலும் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும்.
1: நிறைய தகவல்களும் கூடவே சொல்றாங்க,
2: விவசாயம், மருத்துவம், கல்வி, எல்லா விதமான தகவல்களுமே நம்ம பண்பலையில சொல்லிட்டு இருக்காங்க. நான் 26 வருஷமா கேட்டிருக்கிறேன்.
1: சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கான பாடல் கேட்கலாமாய்யா?
2: கேட்கலாங்க மேடம். அண்ணாத்தை படத்துல இருந்து அண்ணாத்தை பாட்டுக்கு.
1: அண்ணாத்த பாட்டு இதோ வருகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார், ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன்,

0: அவர் மேலேயும் கீழேயும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறதில்ல, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுராதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னைக்கான கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில பரபரப்பான வேலையில உற்சாகமாக பேசிய ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கு கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு உங்க மனது தொட்ட மனதோடு ராகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். இன்னைக்கு நாள் முழுக்க இதே உற்சாகத்தோடு இருங்க. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. நன்றி நேயர்களே.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் புதிய உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: இனிய காலை வணக்கம் நேர்களே. கொடை பன்மலை 100.5 வானவில் நாளொரு வண்ணமாய் வரும் வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு விசித்திரமான யோசனைகள். விசித்திரமான யோசனைகள் நம்ம நிறைய நாள் யோசிச்சுருப்போங்க. நம்ம கூட பேச யாருமே இல்லைன்னு அப்போ நமக்கு தோணும், நம்ம பயன்படுத்தின பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும். முக்கியமாக மகளிர் யோசிப்பாங்க, நம்ம வந்து சமையல் அறையில் பாத்திரம் நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அடுப்பு நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி விசித்திரமான யோசனைகளை நேர்கள் சொல்ல வரலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 எப்போதும் பங்கு பெறும் பொதுவான நேர்கள் 24 24 26 முன்னினை 0452 இணைத்து நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 நேரம் 9:06:08 வானவில் நிகழ்ச்சி அழகாக அப்படியே வண்ணமயமோட மலர ஆரம்பிக்குது. வெளியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வானிலை பயங்கரமாக இருக்குது. ஒரு நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சு ஒரு மிதமான வானிலை நிலவுதுன்னு நம்புனா அப்படி சொட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு சின்ன சின்ன தூரல்கள் இங்கே கோடைக்கானலில் நிலவுது. இதாங்க இன்றைய இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இன்றைய வானவில்லோட நிலவரத்தை பற்றி நம்ம பேசலாம். விசித்திரமான யோசனைகள், அருமையான துவக்கம். தீபா ஒரு விஷயத்தை பகிர்ந்தாங்க. பாத்திரம்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு, நிஜமாக சூப்பராக இருக்கும். உப்பு வந்து ஏ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும்ல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசித்திரமான யோசனைகள் வரும், அதை பகிர்ந்துக்கோங்க. கேட்க தயாராக இருக்கேன். முதல்ல ஒரு சின்ன விஷயத்தோடு ஆரம்பமே. ஒரு முறை நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். நண்பரோட குட்டி பையன் குடு குடு குடுன்னு ஓடியாந்தான். அதுக்கு முந்தின நாளில் என்ன இருக்குது, இஸ்ரோ வந்து ஏவுகணையை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அதை அந்த பையனும் அப்பாவும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. நைட்டு அந்த பையனுக்கு தூங்கினதும் காலையில் எந்திரிச்சதும் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த குட்டி பையன் ஓடியான்னு சொல்கிறான், எப்பா எப்பா நேற்று ஏவுகணை ஏவுனாங்கல்ல, நம்ம ஏன் ஏவுகணைக்குள்ளே உட்காந்து போகிறாங்க, வெளியே உட்காந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். டேய் மகனே, என்னடா கேள்வி இது, அங்கே இருக்கிற சூட்டில் பொசுங்கிற மாட்டோம், பயங்கர சூடாக இருக்கும், நீ தான் பார்த்தல எவ்வளோ புகை விட்டு நெருப்பு எப்படி போச்சு பார்த்தேல அப்படின்னதும், ஓ ஆமாம்ல அப்படின்னு அந்த குழந்தை ஓடிடுச்சு உள்ளே. திருப்பி ஒரு நிமிஷத்தில் திப்பு திப்புதுன்னு ஓடியாந்துட்டு, எப்பா வெளியே உட்காந்து போனால் நெருப்பாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, குளிராக இருக்கிற மாதிரி ஒரு சூட்டு கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு வெளியில் உட்காந்து போனால் நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாதுல்ல அப்படின்னா. மகனே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு இருக்கும், ஏண்டா குளிரான சூட்டு போட்டேன்னா உள்ளே உட்காந்துருக்கேன், நீ உறைஞ்சி உயிர மாட்டேன், அவ்வளோ சூட்டை தாங்குறதுக்கு அவ்வளோ குளிர் போட்டேன்னா குளிரை எப்படி தாங்குவேன், உறைஞ்சிருவையில நீ அப்படின்னதும், இதனை யோசிக்கலையே ஆமாம்ல அப்படின்னு அந்த குழந்தை ஓடிடுச்சு. திருப்பி ஒரு நிமிஷம் திடுன்னு ஓடியாந்துட்டு, அப்பா அப்பா வெளியே குளிராகவும் சூட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சா.

0: அப்படின்னு தான் வந்துச்சு. பாருங்கள் என் நண்பனுக்கு ஒரு கோபம், மரியாதையாக போயிரு, எங்கிட்டு தான் இவனுக்கு இப்படி விசித்திர விசித்திரமான யோசனைலாம் வருதோன்ற மாதிரியான விஷயத்த பகிர்ந்தார். நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு நிறையா சிந்தனைகள் இருக்கும். அதை மனம் தளராமல் யார் என்ன நினைப்பாங்க, யார் எப்படி உணர்வாங்கன்றத நினைக்காமல் குழந்தைகள் மட்டும்தான் சொல்லுவாங்களா, நம்ம சொல்ல மாட்டோமா? அப்படி சொல்கிறதற்கான களமாக தான் இன்றைய வானவில் வந்திருக்கு. நேரம் 9:08:36. விசித்திரமான யோசனையோடு யார் வரப்போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்டாயனர். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: என்னமா விசித்திரமான யோசனை வந்திருக்கு சொல்லலாமா?
1: நீங்க சொன்ன மாதிரி உப்பு பத்தல என்ன கொஞ்சம் போட்டுக்கோமே, நான் பட்டாம இருக்கேன்னு சொன்னாலே மகிழ்ச்சியா சண்டையே வராது. அதே மாதிரி காய்கறி பூரா நீ எடுத்து சமைச்சுக்கோ, நான் கிட்டு போயிருவேன் அப்படின்னாலும் சண்டை வராது. நான் என்ன யோசனை பண்ணேன் சார்
0: சொல்லுங்க.
1: எனக்கு விடுஞ்சில இருந்து ராத்திரி வரைக்கும் 12 வரைக்கும் ரவும் போலும் உழைச்சு நிம்மதியே இல்லை. அங்க எப்படியோ பிள்ளை எப்படியோ, பேரம்பேத்தி எப்படியோ, மகன் எப்படியோ, மகா எப்படியோ, நீ பல சிந்தனையா இருக்கதுல. இந்த இப்ப பறவை பறக்கு வருங்க, இந்த பறவையா பறந்து நல்லா சுதந்திரமா பறந்து எறதேடி கூட்டுக்குள்ள அடைச்சு நிம்மதியா தூங்குனா நல்லா இருக்கும்ல? நீங்க யோசிச்சுங்க.
0: நல்லா இருக்கு, பறவையா பறக்கலாமே.
1: நல்லா பறந்துட்டு நம்ம மாட்டுக்கு எறதேடி, வயிற்றுக்கு எறதேடி, எந்த வர சிந்தனையும் செயல் இல்லை. யாருக்கு உழைச்சு கொடுக்க வேண்டியதில்லை, எந்த பணம் சேர்க்கணும்னு ஆசையும் இல்லை.
0: நிச்சயமா நிச்சயமா, கண்ணை மூடுங்க, அப்படி பறவையாக பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஒரு 5 பறந்துட்டு வந்துடலாமே, அவ்வளோதான். சரி, ரொம்ப அருமையான யோசனையை ஆரம்பத்திலேயே அவங்க பகிர்ந்துருக்காங்க. பறவையாக பறந்தால் எப்படி இருக்கும்னு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உலகம் எப்படி இருக்கும், கீழே இருக்க பூமி எப்படி இருக்கும், வானம் எப்படி இருக்கும், மேகம் எப்படி இருக்கும்னு அப்படி பலவிதமான யோசனைகள் வருது. இப்போ யார் யோசனையை வந்துச்சுன்னு சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
2: கோவை மாவட்டம் சின்னவரம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் நிலையத்தாருக்கும் 27 அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா வாழ்த்துக்களை. அடுத்த 1 10-11 ஒளிப்பதிவு செய்ய இருக்காங்க, உங்களோட வாழ்த்துக்களை பகிருங்க.
2: சார், விசித்திர மாதிரி ஓட்டுறீங்கன்னா அந்த பெட்ரோலுக்கு பார்த்தே தண்ணி ஊத்தி ஓட்டுனா பரவாயில்லைங்க சார்.
0: ஆஹா, நல்லா இருக்கே. நிறைய பேர் கடுமையான யோசனையா இருக்கு.
2: வந்துடும் சார்.
0: சரி சரி.
2: ஏன்னா இந்த மின்சாரம் யாருமே யோசனை வந்துடல, அது வந்துருச்சுங்களா? இந்த தண்ணி ஊத்தி பெட்ரோல் ஓட்டுற மாதிரி இன்ஜின் கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஏன்னா பெட்ரோல் ஏறுற வேலைக்கு பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறக்கே பயமா இருக்குதுங்க சார்.
0: சரி, நம்ம கால்களை பயன்படுத்திக்கிற வேண்டியதான் அருகில் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு.
2: சார், இப்ப பக்கத்துல போறக்க வண்டி தான் கேக்குறாங்க சார். சைக்கிள் யாரு சார் யூஸ் பண்றா? அதனால இந்த தண்ணி ஓட்டுற மாதிரி வண்டி வந்துட்டா பரவாயில்லைங்க சார்.
0: சரி, கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அதை அந்த வண்டியில நம்ம ஒரு நாள் பயணம் செய்வோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கோடை பண்பலையில் அன்னைக்கு பேசினாங்களேன்ட்டு கோவை செல்வராஜ் மஞ்சுளா ஐயா பேசினாங்க, அவங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டாங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் வளம் வந்துட்டு இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பயணிப்போம். இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில் சோயா சங்க்ஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய

0: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
6: அனில் பாஸ்தா
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
9: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 9:16:48. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். உங்கள் மனதில் நிறைய விசித்திரமான யோசனைகள் தோணியிருக்கும், அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற காலமாக இன்றைய வானவில் வளம் வந்துட்டுருக்கு. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், அனைத்து நேயர்களும் 24 24 26 என்ற எண்ணிலும், மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறலாம். கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: மதிப்பிற்குரிய மயிலப்பன் தம்பிக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது தேனி மாவட்டம் சின்னமுனூர் சசிகலாப்பா.
0: அம்மா வணக்கம்.
1: வணக்கம். பவித்திரமான சிந்தனைனா, நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய், அதாவது நன்றி உணர்வு மிக்க நாய் வந்து பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிப்பா. அதாவது பொதுவா நாய்க்கு வந்து நம்ம வந்து வீட்டுல மீதி வச்ச சாதத்தையும் வைப்போம். அப்ப அதை சாப்பிடும் போல சாப்பிடறதுக்கு முன்னாடி அது பேசுனா எப்படி இருக்கான், ஏமா உனக்கு நான் தான் சிக்கிறேன்மா, போமா போ வேற ஆளை பாருமா அப்படின்னு சிக்கிற மாதிரிப்பா. அப்படி கற்பனை பண்ணிக்கிறேன்ப்பா. ரெண்டாவதுப்பா, சாயங்கால நேரத்துல காக்காய்க்குப்பா

0: நாலு மணிக்கு சாதம் வைக்கிற பழக்கம். அது என்ன சாதம்னா தயிர் சாதம். அந்த தயிர் சாதத்தை அந்த காக்கா வந்து ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுற மாதிரி விரும்பி சாப்பிடும்பா. அப்படி சாப்பிட்டுட்டு அது எனக்கு ரிப்ளை பண்ணுமா, ரொம்ப தேங்க்ஸ்மா, எப்படிமா இப்படி நல்ல சுவையான தயிர் சாதத்தை கொடுக்குற, வீட்டுல மாடு வளர்க்குற அம்மா தயிர் கெட்டியா இருக்குமா, நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கற்பனைப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிங்கம்மா, நன்றி. அதில் அவங்க முதல் சொன்னாங்க பாருங்க, வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணி நம்ம நாய் அப்படி பேசுனா என்ன ஆகும், முதலாளி பசிக்குதியா சோத்த போடியா அப்படின்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரியான கற்பனை வந்து பயங்கரமாக இருக்குல்ல, நிஜமாக ஒரு நாள் நாய் பேசிடும் போல் இருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்கிறப்ப நமக்கு தோணுதில்ல. சரி, இன்றைய வானவில்லின் வண்டம், விசித்திரமான யோசனைகள். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருந்தான். வணக்கம். தண்டபாணி ஐயா சொல்லுங்க, என்ன விசித்திரமான யோசனை வச்சிருக்கீங்கன்னு.
2: ஆமாம், விசித்திரமான யோசனைகள்லாம் வந்து இன்னைக்கு கூட ஒரு காலத்தில் விசித்திரமாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் கூட இன்னைக்கு சாத்தியமாகிட்டு வருது. ஆனால் சாத்தியமாகிட்டு நடைமுறைப்படுத்த கூட பட்டு வருது. ஆனால் பசியே இல்லாமல் எல்லா எனர்ஜியோடு வாழணும்னு நான் யோசிப்பேன். ஏன்னா பசியின் கொடுமை வந்து மிகவும் கஷ்டமான நிலையை உருவாக்கும். பசிக்காக நம்ம ஏதாவது ஒரு சில தவறுகளை கூட செஞ்சிடறோம். இந்த பசி இல்லாமல் எல்லா எனர்ஜியும், மனிதனுக்கு உண்டான எல்லா எனர்ஜியும் இருக்கணும், பசியும் இருக்கக்கூடாது, அப்போ நம்ம எல்லா வேலையும் நீட்டாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனைகள்லாம் எனக்கு வந்தது உண்டு. ஆனால் அந்த கற்பனைகளோட இன்றைக்கெல்லாம் கூட அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன்.
1: சரிங்க, அதுவும் நல்ல ஒரு உண்மை தான். அது மாதிரி வறுமைன்றதே இல்லாமல் போயிடும், பசின்றதே இல்லாமல் போயிடும், மனிதனுக்கு முழு ஆற்றலோடு இருக்கிறதுக்கு வித்தியாசமான யோசனையாக தானே இருக்குது. நன்றிங்கய்யா, நன்றி. நீங்கள் இந்த அரை வயிற்றுக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறப்ப ஜப்பானில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். ஜப்பானில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒக்கினாவா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மனிதர்கள் அதிக ஆயுளோடு வாழ்வாங்களாம். அவங்களோட ஒரு பிரதான வாக்கியம் என்னென்னா, ஹாரா ஹச்சி பூ அப்படி சொல்லுவாங்களாம். ஹாரா ஹச்சி பூனா அரை வயிற்றுக்கு சாப்பிடு அப்படின்றது அவங்களோட இயல்பான கொள்கையும். பசிக்கிறப்ப சாப்பிடு, அதுவும் அரை வயிற்றுக்கு சாப்பிடு, அரை வயிறுன்னு இல்லாமல் ஒரு 70% சாப்பிடுன்னு அவங்க இருப்பாங்களாம். அதனால் அவங்களோட ஆயுளும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்குமா. சரி, வாங்க இப்போ நம்ம விசித்திரமான யோசனைக்கு வந்துடுவோம். இன்றைய வானவில்லோட வண்ணம், விசித்திரமான யோசனைகள். கோடை பண்பலை 100.5 வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் இணைந்து யாரோ என்ன விசித்திரமான யோசனையை பகிர்ந்துக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல்ல இருந்து அருண் பிரசாத் பேசுகிறேங்க.
1: அருண் பிரசாத் ஐயா சொல்லுங்க ஐயா.
3: ஐயா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து இயற்கையோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சாலும் எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாதுங்க. கடைசியில என்னோட பொண்ணுங்களும் என்னோட மிஸ்ஸஸ் தான் எனக்கு கத்து கொடுத்ததுங்க. அத
1: ஓ எப்படி பேசுவீங்க?
3: நான் வந்து மலையோட பேசுவேங்க. என் பெரிய பொண்ணு வந்து பிளான்ஸோட செடிகளோட பேசுவாங்க. சின்ன பொண்ணு வந்து நிலாவோடையும் மேகத்தோடையும் பேசுவாங்க. என்னோட மிஸ்ஸஸ் வந்து உணவு பொருள்களோட பேசுவாங்க, சமையல் கிச்சன்ல.
1: ஓ,
3: அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் இப்ப நான் மலையோட பேசிட்டு இருக்கேங்க.
1: எங்க திண்டுக்கல் பக்கம் இன்னைக்கு நல்ல மழையா உங்க பகுதியில?
3: நேத்து மதியம் மழைங்க, அதுக்கப்புறம் மழை இல்ல.
1: ஓ சரி, மழை என்ன சொல்லுச்சு, ஏதாவது சொல்லுச்சா? அடிக்கடி நான் வந்துட்டு போறேன், வறட்சியை போக்குறேன்னு ஏதாவது சொல்லுதா?
3: ஆமாங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்து திண்டுக்கல்ல தண்ணிக்காக கஷ்டப்பட்டவங்க நாங்க. அதனால இந்த மழையை பார்த்தாலே ஏதோ நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மாசம் பாலைவனத்துல கிடந்து அந்த சகாரா பாலைவனத்துல தண்ணி இல்லாம இருக்கிற நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி வந்து எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுங்க. கவலைப்படாத, எந்த ஒரு நேரத்திலயும் உங்களுக்கு நான் வந்து ஜீவநதியா நாங்க இருந்து ஜீவ நீர் கொடுத்து உங்களை நாங்க வாழ வைப்போம் அப்படின்னு மலை எனக்கு சொல்ற மாதிரி இருக்குங்க.
1: நன்றிங்க, நன்றி. அருமையான கற்பனையும் கூட, அது அருமையான யோசனையும் கூட. பாருங்களேன், மழை பேசினா எப்படி இருக்கும், தண்ணி பிரச்சனையே இருக்காது, எப்போ வாப்பா கொஞ்சம் இந்த வந்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. நேரம் 9:22. கோடை பண்பலை 100.5. இன்றைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள். உங்கள் மனதில் தோன்றிய விசித்திரமான யோசனைகளை இன்றைய வானவில்ல பகிர்ந்துக்கிறலாம். தொடர்ந்து பகிர்ந்துக்கோங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்

0: கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350 5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: காதல் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். இப்போ விசித்திரமான யோசனை யார் சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் நாலாபத்திலிருந்து பேசுகிறோம், சூரியகலா.
0: தூத்துக்குடி வட்டம் விளாத்திகுளத்திலிருந்து பேசுகிறீங்க, சூரியகலாம்மா.
1: ஹலோ
0: அம்மா, கேட்குதா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ரொம்ப நாள். அந்த தூத்துக்குடி பக்கம்லாம் நல்லா எடுக்குதா கோடை பண்பலை? விளாத்திகுளம் பக்கம்லாம் நல்லா எடுக்குதா?
1: நாங்க காலையில ஹோட்டல் வச்சிருக்கோம். டெய்லி எங்களுக்கு எல்லாம் 5 மணிக்கு நாங்க போட்டோம்னா நாங்க வீட்டுக்கு போனதுக்கு ரேடியோ படிச்சுட்டேதான் இருக்கும்.
0: ஓ, சரிங்கம்மா, சரிங்கம்மா,
1: தெளிவா
0: இருக்கு. சரி, இப்ப விசித்திரமான யோசனை எங்களுக்கு சொல்லலாமா?
1: எங்களுக்கு சொல்லலாம். எங்க வீட்டுல பூனை வளருது, 2 அணில் இருக்கு. நேரத்துக்கு வந்து சாப்பிடும், ஆனா நாங்க சாப்பாடு வச்சேன் அது எங்கட கேட்டு சாப்பிட்டா இதோட சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
0: ஏமா சாப்பிட்டுக்கிறவா அப்படின்னு?
1: ஆமா. சாப்பாடு வச்சோடனேமோ வேமா ஓடியாரு அணில் வந்து. அது நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்.
0: அது எனக்கே சொல்லிருக்கீங்களா, பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாம சாப்பிட்டு போ.
1: நம்ம சாப்பாடு வச்சாலே அதுவா ஓடியாந்து நம்ம பக்கத்துல நின்னாலுமே சாப்பிட்டு போகும்.
0: ஓ, பரவாயில்லையே.
1: அதுவா ஓடியாரும் வந்து சாப்பிடும், பக்கத்துல நின்னாலுமே ஒண்ணும் செய்ய ஓடாது.
0: பழகிடுச்சு அந்த அளவுக்கு.
1: ஆமா, அதே மாதிரி பூனை வந்து நாங்க சோறு வைக்கிறதோட சேவு வச்சாதான் நல்லா சாப்பிடும்.
0: சோற விட சேவு? சேவு போட்டு பூனை வளர்க்குறீங்க நீங்க என்ன?
1: ஆமா. வீட்டுக்குள்ள ஓடியாந்து அந்த சேவுட்ட பாக்கிட்டதான் வந்து நிற்கும், எடுத்து வச்ச உடனே அது வாட்ட ஓடிடும் வெளியில. சோறு கூட நிறைய சாப்பிடாது, பால் ஊத்தி சாப்பிட்டா கூட நிறைய சாப்பிடாது.
0: அதைத்தான் சொல்ல வந்தேன், பூனைக்கு பால் ஊத்தில வளர்ப்பாங்க, நீங்க சேவ் ஊத்தில வளர்க்குறீங்க அப்படின்னு இருக்கு.
1: அது எங்க வீட்டுக்காரு சேவு தான் வாங்கி அதுக்கு அவரு பிரியமா சாப்பிடுற மாதிரி பூனையும் அதே மாதிரி பிரியமா சாப்பிடுது.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், இப்போ ஒரு வார்த்தை கேட்டு சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இணைப்பில் இணையம் நேயர் யார், என்ன கருத்தை பகிர்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: அன்பின் அறிவிப்பாளர்

0: மற்றும் கோடை பண்பலை 100.5 இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளியாங்குடி இக்பால். ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். இளையாங்குடி எப்படி இருக்கு? நிச்சயமா கேட்டதா சொல்றோங்க.
0: சரிங்கய்யா. ஐயா, இப்ப வந்து சாயந்தர நேரங்கள்ல காலை நேரங்கள்ல வந்து டவுன் பகுதியில வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்கய்யா, காலை நெருக்கடி ரொம்ப இருக்கும். அதுல என்ன செய்யணும்னா வந்து கார்ல வந்து பறக்கும் கார் மாதிரி கண்டுபிடிச்சு அந்த நெரிசல கழிச்சு போடணும். அந்த டிராபிக் முடிச்சு நம்ம போன பறந்து போய் அது உடனே போயிடணும்யா. நம்ம பயணங்களை சீக்கிரம் முடிச்சிடணும்.
1: சரி, கூட்டமா இருந்தா கார் பறக்கணும், கூட்டம் இல்லைன்னா தரையில போகணுமா?
0: ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதாட்டி அதை வந்து குறைக்கிறதாட்டி பறக்கும் கார் கண்டுபிடிச்சாக்க நல்லா இருக்குங்கய்யா, என்னுடைய ஐடியாவா இருக்கும்.
1: சரிங்கய்யா, சரிங்க. பறக்கிற கார் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட யோசனை வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனா எல்லா காரும் ஒரே நேரத்தில் பறந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை அடுத்து வரும். எல்லா யோசனைக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். விசித்திரமான யோசனை தானே, யோசிக்கிறதுக்கு என்னங்க. இப்போ ஒரு நேரம் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம் சார். கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா. சிவகங்கை மாவட்டம் பழையனூர் கிராமத்திலிருந்து சீனிவாசன் பேசுறேன். ஐயா
1: சீனிவாசன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: ஐயா, மரக்கலாம் மரம், முருங்கை மரம், புளிய மரம்லாம் பேசினா இப்படி இருக்கும்னு ஒரு வித்தியாசமான யோசனை ஐயா.
1: வீட்டில் முருங்கை மரம் வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, தண்ணி ஊற்றி டெய்லி தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் ஐயா. முருங்கை மரம், புளிய
1: மரம்லாம்
0: அதெல்லாம் பேசினா இப்படி இருக்குங்க.
1: தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, உரம் போடுங்க அப்படி. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, உரம் போடுங்க அப்படின்னு.
0: தண்ணி
1: பிரச்சனையே வராது, முடிஞ்சு.
0: இயற்கையோடு இணைந்து வாழும்.
1: நன்றிங்க, நன்றி. அதில் அவங்க சொன்னாங்க பாருங்களேன், போகிற போக்கில் முருங்கை மரம் பேசுனா அதுக்கு அப்படி அது கேட்குறத நம்ம வகை வகையாக வைக்கலான்னு. நம்ம மட்டும் மனுஷன் மட்டும் வகை வகையாக இட்லிக்கு தேங்காய் சட்னி கொடு, சாம்பார் கொடு, காரச்சட்னி கொடுன்னு ஒவ்வொன்றா வகை வகையாக சாப்பிட்றோம். ஒரு மரத்துக்கு வகை வகையாக அது கேட்குறத ஒரு மண்புழ உருவம் போடு, ஒரு பஞ்சகாவியம் போடு, ஒரு டிஏபி போடு, இப்படி அது கேட்டுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வித்தியாசமான யோசனையாக தான் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் வானவில் நிகழ்ச்சியில். இன்றைய வானவிலின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். கோடை பண்பலை 100.5 வளம் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையம் அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.

0: நேரம் 9:33:27. கோடை பண்பலை 100.5 யூத் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விசித்திரமான யோசனை தோணும். இப்படி உங்கள் மனதில் தோணுன யோசனையை நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கிடலாம். பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, அனைத்து நேயர்களும் 24 24 26, மகளிருக்கான எண் 24 24 29, கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0454 2 தொடர்பு கொள்ளலாம். இந்த வெள்ளக்காக்கா வெள்ளக்காக்கான்னு ஒன்று சொன்னேன், என்னப்பா நீ வாட்டுக்கு அதை சொல்லாமல் போயிடுவியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அந்த வெள்ளக்காக்காவை சொல்லிடலாம். ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அறிவிப்பாளர், அவர் என்ன பண்ணுறாரு, வெள்ளக்காக்கா தெரியுமா சார், வெள்ளக்காக்கா அப்படின்னாரு. எப்பா காக்கா வந்து வெள்ளையாக மாறுறது, அதில் நிறமையின் மாற்றத்தினால மாறும், இது என்ன வெள்ளக்காக்கா அப்படின்னதும் அவர் ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஸ்கிரிப்ட் ஒன்று வாசிச்சு காமிச்சார். வெள்ளக்காக்காவை நம்ம எல்லோரும் தினம் பார்க்குறோம் அப்படின்னாரு. என்னது தினம் பார்க்குறோமா, இல்லையே பார்க்கலையே, தினமெலாம் பார்க்க முடியாது, அது டெய்லி வானத்தில் போகிறத நம்ம பார்ப்போம், அதுவும் அது நல்லா சத்தம் போட்டுக்கிட்டே போகும்னார். என்னது சத்தம் போட்டுக்கிட்டே போகுமா, காக்கா ஏதாவது பிரச்சனைனா கத்தும், இல்லை ஏதாவது உணவுக்கு பார்த்துச்சுன்னா கத்தும், காக்கான்னு கத்தும், இது டெய்லி சத்தம் போட்டுக்கிட்டே போகுதா, சின்ன பிள்ளைங்கள்லாம் சத்தம் கேட்டதும் வேகமாக ஓடியாந்து வானத்தை பார்ப்பாங்கன்னாரு. என்னது சின்ன பிள்ளைங்கள்லாம் சத்தம் கேட்டதும் வேகமாக வானத்தை பார்ப்பாங்களா, என்னையே அது வெள்ளக்காக்கா, வித்தியாசமான காக்காவாக இருக்குது அப்படின்னதும் அப்புறம்தான் அதுக்குள்ளே வரார். வெள்ளக்காக்கான்னு சொன்னது, நான் விமானத்தை சொன்னேன், விமானம் ஒரு வெள்ளக்காக மாதிரி தான், அதோடய வடிவமைப்பு, அது பறக்கிறது, இப்படி அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குல்ல, விமானத்தோட அமைப்பு, இது எல்லாத்தையும் வெள்ளைக்காக்கான்ற தலைப்பில் நிகழ்ச்சியாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையை சொன்னப்போ தான், என்னையா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, பரவாயில்லையே நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு அந்த விஷயத்தை பகிர்ற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ விசித்திரமான யோசனையாக இருக்குது. நம்ம எல்லாம் விமானத்தை பார்க்கும்போது விமானம் போகுது எப்படி பறக்குதுன்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம், அதையும் ஒருத்தர் வெள்ளை காகமாக பார்த்துருக்காரு பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ உங்களோட விசித்திரமான யோசனையை கேட்க தயாராக இருக்கோம், வந்து பகிரலாம் வாங்க. யார் வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயாவிற்கு, காலை வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்க ஐயா.
0: அம்மா வணக்கங்கம்மா, நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா, விசித்திரமான தலைப்பு தாங்க ஐயா.
0: நன்றிங்கம்மா.
1: ஐயா என்னோட விசித்திரமான யோசனை பாத்தீங்கன்னா, விமான இதுல வானத்துல போய் விவசாயம் பண்ணணும்.
0: வானத்துல போய் விவசாயம்?
1: ஆமாங்க ஐயா, ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் வந்து நிறைய, அதாவது மழை தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க ஐயா, தேவையானது விவசாயம் பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரி உள்ள விவசாயிகள் எல்லாம் அங்க போனா நல்லா இருக்கலாம் இல்லைங்களாங்க, ஏன்னா எங்களுக்கு தண்ணிங்கிறது பிரச்சனை இல்லாம இருக்கும், காலத்துக்கு தேவையான நீர் அங்கிருந்தே நாங்களே பண்ணிக்கலாம், நிறைய மக்களுக்கும் உதவலாம், அந்த மாதிரி ஒரு யோசனைங்க ஐயா எனக்கு.
0: வித்தியாசமான யோசனையாக தான் இருக்குது, ஆனால் மண்ணுக்கு எங்கே போகிறது, மண் இல்லைன்னா பயிர் எங்கே வளர்றதுன்ற மாதிரியான ஒரு யோசனை வந்துடுதுல்ல, விசித்திரமான யோசனை. இதில் நமக்கு என்ன இருக்குது, சந்தோஷமாக யோசிக்கலாம், மண் இல்லாமலாம் இப்போ செடி நிறையா வளர்க்குறாங்க அப்படின்னு எனக்கு பதில் வேற சொல்கிறாங்க. நேரம் 9:36:38, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில் விசித்திரமான யோசனைகள், யார் என்ன யோசனையை சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: ஈரோடு வெட்டுக்காட்டோட தங்கலுங்க ஐயா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன யோசனை வச்சிருந்தீங்க, என்ன வந்ததுன்னு சொல்லாமா?
2: நிறைய நிறைய டிப்போ கணக்குல இருக்குதுங்க.
0: ஆத்தடியா
2: கேட்டுங்க. இப்போ வந்து விசித்திரமான யோசனை, இப்போ வெயில் அதிகமா இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா,
2: சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு. இப்படிதான் ஒரு நண்பர் வந்து கேட்டா, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. நான் ஒரு யோசனை சொன்னேன், ஒண்ணு இல்லைங்க, மாவட்டத்துக்கு ஒரு தார்ப்பாய் கட்டிட்டா கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தார்ப்பாய் கட்டிடலாம் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்போன் எல்லாம் பேசுனா என்ன பேசுன்னு நான் ஒரு யோசனை பார்த்தேன். என்ன என்ன விடவே மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்க, சார்ஜ் குறை குறை ஏத்திட்டே இருக்கிறீங்க, என்ன பாத்ரூம் போனாலும் எடுத்துட்டே போறீங்க, கல்யாண வீட்டுக்கு என்ன தூக்கிட்டு போறீங்க, இலை வீட்டுக்கு என்ன தான் கொண்டுட்டு போறீங்க, கவரை மாத்துனாத்தானே, பேக் கவர் மாத்துனாத்தானே, அழுக்கு பிடிச்சி அப்படியே தானே தூக்கிட்டு போறீங்க, டெம்பர் கிளாஸ் 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் மாத்தி போலீங்களா, என்னால பாக்கவே முடியல, நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி விசித்திரமான யோசனை. அதே மாதிரி இயந்திரங்கள் பேசினாலும் அப்படித்தான் பேசுங்க, கொஞ்சம் சர்வீஸ் கொடுத்தா தானே எனக்கு பாரு, பின்னாடி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, நீ பாட்டு ஓடிட்டு போற, அப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்ன குற்றன்னு சொல்றீங்க, நீ தண்ணி போட்டு வண்டி ஓட்டுனா நான் வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு, எனக்கு தானே டேமேஜ் அதிகமா இருக்குன்னு இயந்திரங்கள் பேசுனா எப்படி இருக்குங்க.

0: இதில் குறிப்பாக அலைபேசியதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏய் என்னையை படுத்தாய விடுங்கடா அப்படின்ற மாதிரி. உங்களோட கருத்துக்கு நன்றிங்கய்யா. நேரம் 9:38, கோடைப்பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
6: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
7: ஹமாரி மாம் பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
9: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல் .in.

0: ஏழுமலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். உங்களுக்கு விசித்திரமான யோசனை இருக்குன்னா அதை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒருமுறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, அனைத்து நேயர்கள் 24 24 26, மகளிருக்கான எண் 24 24 29, கொடைக்கானலுக்கான முன்னிணைப்பு எண் 0 4 5 4 2 தொடர்பு கொண்டு உங்கள் மனதில் தோன்றின விசித்திரமான யோசனைகளை பகிர்ந்துக்கிறலாம். வாங்க இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனி மாவட்டம் தம்பத்திலிருந்து பேசுகிறேன்.
0: ஐயா உங்கள் பேர்?
1: என் பேர் ராஜகுமார் சார்.

0: ராஜ்குமார் ஐயா. சரி, என்ன விசித்திரமான யோசனை வந்தது சொல்லுங்களேன், கேட்போம்.
1: சார், நாங்கள் தேனி மாவட்டத்திலிருந்து இந்த தேனி கண்டமூர் அடி போறப்ப சார், இந்த காத்தாடி இருக்கு, மின்சாரம் எடுக்கிற காத்தாடி இருக்கு சார்.
0: சரி,
1: அது நிறைய பார்த்துட்டு போவேன், அந்த பக்கம் போற பார்த்துட்டு போவேன். அது ஒரு காத்தாடி ஒரு நாளைக்கு எத்தனையோ மெகாவாட் எடுக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன யோசனை சார்,
0: பயன்படுத்திக்கிறோம்.
1: நன்றி,
0: அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. பாருங்களேன், எவ்வளோ யோசனை மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் வருதுன்னு. அழகாக ஒரு காத்தாடி, இதே மாதிரி ஒரு தடவை நான் சொல்ல கேட்டிருக்கேன், கிரைண்டர் வீட்டில் கட கட கட கடகடன்னு சுற்றும், ஃபேன் மேலே கர கர கர கரன்னு சுற்றும். இது சுற்றுறதுலேருந்து தானே ஆற்றல் எடுக்கிறாங்க. அதாவது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இயந்திர ஆற்றல் வந்து மின்சார ஆற்றலாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு. இதில் இயந்திர ஆற்றல் தானே, அதிலே பேசாமல் மாட்டிட்டு சுற்றுற ஃபேன்லேருந்து கரண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்ற யோசனையெல்லாம் மனிதர்களுக்கு தோன்றும் போல் இருக்கு. அந்த மாதிரி அவங்களும் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு யோசனையை முன் வச்சுருக்காங்க. சரி, இப்போ இணைப்பில் யார் என்ன யோசனையை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து நாகக்கண்ணி பேசுகிறேன்.
0: சின்ன
2: வயசுல இருந்தே இந்த தொங்கன் தோட்டம் படிக்கிறோம் இல்லையா?
0: ஆமா.
2: வந்த யோசனை இது, எப்படின்னா அது ஆதாயத்துல வீடு கட்டி அந்த எல்லா வசதியோடையும் குடியிருக்கணும். அதே மாதிரி எங்கேயும் போகணும்னாலும் அந்த வீட்டுக்கே பறந்து போய் எல்லா வசதியோடையும் போயிட்டு வரணும். இதெல்லாம் கடமுறைக்கு ஒத்து வருமா என்ன?
0: அம்மா, உங்களுக்கு மட்டும் அந்த வேலை இல்லை, எல்லாருக்கும் அந்த வேலை இருக்கு. இந்த தொங்கும் தோட்டம்னு சொன்னது பாபிலோனிய நகரம் தான் ஞாபகம் வருது. அந்த நகரத்தை வந்து தொங்கும் தோட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம நடக்காதுன்னு நிறைய விஷயம் நடப்போம். இன்னைக்கு அது நினைக்கிறப்ப என்ன இது இவ்வளோ விஷயம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி விசித்திரமான யோசனைகள் என்ன பண்ணுன்னா, அந்த யோசனை ஒரு நாள் வடிவமாக மாறி அது செயல்பாட்டுக்கு வருதுன்னா பாருங்களேன், அதற்கு நிறைய வரலாற்று சான்றுகளும் இருக்குது. அந்த வரலாற்று சான்றில் ஒன்று நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்கிறேன். இப்போ யார் விசித்திரமான யோசனையை சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், கரூர்லேருந்து நாசர் பேசுகிறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
3: நல்லா இருக்குங்க சார். சார், இனிமேல் வீட்டில எல்லாம் சமைக்கவே கூடாதுங்க சார்.
0: ஐயே, ஏன்?
3: ஆமாங்க, நான் வெஜிடேரியன் மாத்திரை கடை, வெஜிடேரியன் மாத்திரை கடை ரெண்டு இருக்கும் சார். அங்கே போயிட்டு சிக்கன் பிரியாணி மாத்திரை ஒன்று கொடுங்க, மட்டன் பிரியாணி மாத்திரை ஒன்று கொடுங்க, அந்த மாதிரி மாத்திரைகள் வாங்கி போட்டு போயிட்டே இருக்கணும் சார். வெஜிடேரியன் வேணாக்கா சாம்பார் சாதம் கொடுங்க, தயிர் சாதம் மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போட்டு போயிட்டே இருக்கணும் சார். அந்த மாதிரி வரணுங்க சார், கண்டிப்பாக.
0: ரொம்ப சமையலில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் போல் இருக்கேன். டெய்லி சாம்பார் சாதமும் தயிர் சாதமுமா சாப்பிட்றதுக்கு நான் மாத்திரை வாங்கிக்கிறேன், தயிர் மாத்திரை சாம்பார் மாத்திரைன்னு
3: மாத்திரை வாங்கி போட்டு போயிட்டே இருக்கணும் சார்.
0: சரிங்கய்யா. எல்லாமே இப்படி ஒரு விசித்திரமான யோசனையாக தான் இருக்குது. நன்றி. மாத்தரை ஒரு மருத்துவர் நம்ம நிலையத்துக்கு வந்தப்போ சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் நீரிழிவு நோய் தொடர்பாக வந்தப்போ சொன்னாங்க, மாத்திரை நீ என்னைய மாத்திரை அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கின்ற நிலவரம். சரி, இப்போ யார் இணைப்பில் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம்.
4: வணக்கம்.
0: ராஜகுமாரி பழனிசாமி அம்மா, என்ன விசித்திரமான யோசனை வச்சிருக்கீங்க?
4: மேய்ச்சலுக்கு வெயிலும் உள்ள மழையும் உள்ள நடந்துகிட்டே மேயிருக்கீங்களா? அது மேயிருந்தாலும் நம்மளும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம் மழையோட. இருந்தாலும் அது கொஞ்சம் பேசினாலும் நல்லாத்தையும் இருக்கும், அதோட நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதான் எல்லாரும் அருவியானதுக்கு மாடு ஆடுகள்லாம்.
0: அது மறுமொழி சொல்லாம இருக்கிறது வருத்தமா இருக்கு. எப்பா என்ன, நான் கொடைக்குள்ள உட்காந்துருக்கேன், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையான்னு கேட்டா, இல்ல முதலாளி அம்மா கஷ்டம் இல்ல நினைச்சுக்கிறேன், விடு வயிற்றுக்கு நிறச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும்ல. சரிங்கம்மா. நன்றி. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசினாங்க. இப்போ இணைப்பில் விசித்திரமான யோசனைகள்னு என்ன யோசனை உங்களுக்கு தோணுச்சு, அதை

0: முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வானவில் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையும் நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து யோகஸ்ரீ.
0: யோகஸ்ரீ சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஒரு விசித்திரமான யோசனைனா, தூங்கிட்டே எல்லா வேலையும் செய்யணும்.
0: ஆத்தாடி பயங்கரமா இருக்கே.
1: தூங்கிட்டே சம்பாதிக்கணும், தூங்கிட்டே சாப்பிடணும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்க கூடாது. கையை யூஸ் பண்ணாம இதெல்லாம் நடக்கவே இருக்கு.
0: முதல்ல அது கண்ணை திறக்காம நடக்கணுமே, கையை பயன்படுத்துற. ரெண்டாவது கண்ணையே திறக்க வேணாம், கண்ணை மூடுனா பூரா வேலையும் நடந்துடணும், ஆனால் சுகமாக தூங்கிடணும் அப்படின்ற யோசனை விசித்திரமா இருக்கு. நிறைய நேரம் தூங்குவீங்க என்ன?
1: ஆமா, தூங்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த யோசனை எனக்கு வந்துச்சு.
0: நல்ல யோசனை, வித்தியாசமான விசித்திரமான யோசனை. நன்றிங்கம்மா, நன்றி. பாருங்களேன், தூக்கத்தோட சுகத்தை தூங்குறப்ப தான் அதை அனுபவிக்க முடியும். அதுவும் கொடைக்கானல் மாதிரி ஊரில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொன்னால் எங்களை மாதிரி ஆட்கள் எப்படி வேலை செய்கிறது சொல்லுங்க பார்ப்போம். சரி, விசித்திரமான யோசனை. யார் என்ன சொல்ல வராங்க, என்ன முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: என் இதய பண்பலைக்கு காலை வணக்கங்கய்யா. தொழுதூர் ஆரோக்கிய சமயங்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கய்யா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோங்கய்யா.
0: சொல்லுங்க ஐயா, இப்ப என்ன விசித்திரமான யோசனை?
2: 40 வயசுக்கு மேல வயசும் ஏறக்கூடாது, இளமையும் மாறக்கூடாதுங்க ஐயா.
0: அதோட உடலும் இடையும் கூட கூடாது அப்படின்ற மாதிரியே எனக்கு கேட்க வந்துச்சு.
2: இருக்கட்டுங்க, அப்படியே இருக்கட்டுங்க.
0: சரி, அது வித்தியாசமா தானே இருக்கு. 40 வயசு அது, சரி கொஞ்சம் முன்னாடி ஒரு 30 வயசுல வைக்க கூடாது. அது ஏன் 40 வயசுன்னு வச்சீங்க?
2: இருக்கட்டுங்க, 40 வயசுக்கு வந்து கொஞ்சம் பக்குவமும் வந்துருங்க.
0: அந்த அனுபவம் அறிவு சேர்ந்து வந்துரும்ன்றீங்க.
2: ஆமாங்கய்யா.
0: பரவாயில்லையே, நல்லா இருக்கு. 40 வயசுக்கு மேலே இனிமேல் வயசு எனக்கு கூடக்கூடாது, எதுவும் நடக்கூடாது, நான் நல்லா அப்படியே திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, நன்றி. விசித்திரமான யோசனைக்கு நன்றி. இப்போ அடுத்த விசித்திரமான யோசனை யார் கொண்டாடுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: விரலார் மாதா, அருப்புக்கோட்டையிலேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன்னா.
0: அருப்புக்கோட்டையிலேருந்து பரமேஸ்வரி, சொல்லுங்கம்மா.
3: எங்கள் பொண்ணு தான், நீங்கள் நேற்று தலைப்பு கொடுக்கவுமே எங்கள் பொண்ணு தான் இம்மா மயிலம் பண்ணா நல்லா தலைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க 12 படிக்கிறாங்க.
0: ஓ,
3: அவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க.
0: அவங்க தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. சரி, பொண்ணு பேரை சொல்லிருங்களேன், கேட்டுறோம்.
3: ஒரு சந்த பேரு ரம்யா.
0: ரம்யா, சரி.
3: ஆமாங்கண்ணா,
0: சொல்லுங்கம்மா.
3: அவங்க தான் என்னன்னா, எக்ஸாம் வைக்க கூடாதான்.
0: அப்புறம்
3: அவங்க கவலை அவங்களுக்கு.
0: கரெக்ட், நல்லா தானே இருக்கு. அப்புறம்
3: எக்ஸாம் வைக்க கூடாதான். அந்த பறவைகள் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கணுமா? அந்த அந்த சாப்பாடு விஷயத்துல குடுக்கறது செய்யறது, அதுக்கு அது என்னென்ன கேக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா நாம குடுத்துக்கறலாம்லாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மரம் வந்து, இந்த அவன கொஞ்சம் நிறைய செடிகள்லாம் நட்டி வைப்பா, அதனால அவ அந்த மரம் வந்து அவகிட்ட பேசணுமா. அப்புறம் நான் டெய்லி கீரை
0: வைப்பேன்,
3: டெய்லி கீரை கூட்டு வச்சிருவேன். அது திடீர்னு தான் அந்த யோசனையே சொன்னான், டெய்லி கீரை வைக்கிறீங்கம்மா, குடல் பச்சையாயிராதா?
0: பச்சை கீரையை சாப்பிட்டு என் குடலை பச்சையாக்க பாக்குறீங்களே
3: அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றா சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. பாப்பாக்கா, உங்க குழந்தைக்காக, பாப்பாக்காக நீங்க இணைப்புல பேசினதுல எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி. மாலை பள்ளி முடிச்சு வந்ததும் பேசிட்டேன், சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் இங்க கோடை பண்பலையில இருந்து. எல்லாரும் சொன்னோன்னு அவங்ககிட்ட சொல்லிடணும். சொல்லிடுவீங்களா? அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சரி, கண்டிப்பா இப்ப வானொலியில கேட்டிருப்பாங்க. ஒரு நிச்சயமா 12 வகுப்பு மாணவி ரம்யா, அவங்களுக்காக அந்த குழந்தைக்காக வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். வானொலியை ரசிக்கிறது ஒரு தனி சுகம்தாங்க. சரி, இப்போ விசித்திரமான யோசனையை யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: புவனேஸ்வரி
0: அம்மா, சொல்லுங்கம்மா.
4: சார், இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வச்சிருவோம், நம்ம தேடிட்டே இருப்போம்.
0: சரி,
4: அப்போ அந்த பொருள் நான் இங்கே ஒளிஞ்சிருக்கே, வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்.
0: ஆஹா, எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குமா? எவ்வளோ அருமையான யோசனையாக இருக்கு என்ன.
4: அதே மாதிரி பசங்களும் ஐயோ அம்மா அதை காணா அதை காணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அப்ப நம்ம தேடிக்கிட்டே வந்து கிறுக்கே பிடிச்சிடும். அப்ப நீங்க அங்கதான் இருக்கேன், என்னை தேடாத அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்.
0: ஆஹா, நல்லா இருக்கேன். விசித்திரமா, நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. அவங்க சொன்ன மாதிரி ஏ இங்கே தான் இருக்கே, எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கா, வா வந்து எடு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நேரத்தை மிச்சப்படுத்திட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நன்றியை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ விசித்திரமான யோசனை வருதுன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம், விசித்திரமான யோசனைகள், நேரம்

0: 9:53:11 கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 9:54, 11:00 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் விசித்திரமான யோசனைகள். இங்கேருந்து பார்க்குறப்பங்க விசித்திரமான யோசனை நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறப்ப நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டுட்டு அவங்க மட்டும் அங்கே தனியாக சிரிச்சிட்டு இருக்காங்க அழைப்புகள் ஒருங்கிணைப்புலேருந்து. இப்போ அவங்க யாரை நமக்காக விசித்திரமான யோசனை யாரை சொல்ல அனுப்புகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
7: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து செல்வராஜ் ஐயா.
0: செல்வராஜ் ஐயா, என்ன விசித்திரமான யோசனை சொல்ல இருக்கீங்க?
7: நான் ஒரு விவசாயிங்க ஐயா. நான் தினம் அன்னாடம் நடவு நட்டுட்டு வயலுக்கு போவேன். அப்போ போய் சுற்றி பார்த்துக்கிட்டு வர்ற போது எனக்கு அந்த பயிரெல்லாம், அந்த அருமையான குழந்தை மாதிரி உள்ள பயிரெல்லாம், அண்ணா எனக்கு இன்னதை கொடுங்க, இன்னதை கொடுங்க, எனக்கு நான் இந்த மாதிரி அழகா வருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா தேவையில்லையே, நான் யோசிப்பேங்கம்மா.
0: இந்த பூச்சி விழுகுது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும்ன்றீங்க?
7: ஆமாங்கம்மா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய வேலை தொடர்பாக, அவங்களோட வாழ்வு தொடர்பாக இவ்வளோ இதெல்லாம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற யோசனை வந்திருக்கு. சரி, இந்த விசித்திரமான யோசனையை அடுத்து யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
8: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து லட்சுமி.
0: லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா.
8: ஆமாம் சார், எனக்கு இந்த நீங்கள் இந்த தலைப்பு சொன்ன உடனே என்ன தோணுச்சுன்னா, வானவில்ல வந்து படகாக்கி, மின்னல வந்து துடுப்பாக்கி, அலை அலை கடல்ல ஆள் கடல்ல வந்து பயணிச்சுக்கிட்டே மயிலப்பன் சார்ட்ட இந்த தலைப்புல நம்ம பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் சார். அப்புறம் இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, இதான் பொண்ணு மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாருதான் சொல்லி கொடுத்தாங்க, நான் மயிலப்பன் சார் தான் சொல்லி கொடுக்கணும்.
0: போற போக்குல என்னைய போட்டு விட்டு போயிட்டீங்களே.
8: நம்ம கோடை பண்பலைதான் நம்ம இப்பெல்லாம் யோசி கேட்கிறது, அப்பொண்ணு கவுண்டமணி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் சார்.
0: பயங்கரமா இருக்கே. வானவில்ல படகா மாத்தி, மின்னல துடுப்பா மாத்தி.
8: ஆமா, வானவில வந்து டக்குன்னு மாத்தலாம், ஏற்கனவே இப்படி தலையில இருக்கு.
0: ஆமா,
8: அவன் இப்படி கவச்சுப்பட்ட படகா
0: படகா மாறிடும்ல,
8: திறமை பட வேண்டாம்ல.
0: ஆமா ஆமா, துடுப்புக்கு மின்னல் குச்சி மாதிரி தானே வருது.
8: ஆனா என்ன ஒரு ஒரு அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா, மேகத்துல இருந்து நீரை எடுத்துட்டு வா அப்படின்னு வானவில்லை சொல்ல மறந்துட்டுமே, நம்ம கடல்ல வேற பயணிக்க போறோம் அதே சொல்லலையே, மறந்துட்டுமே அப்படின்னு நினைச்சேன்.
0: டக்குன்னு சொன்னா வந்துட போகுது, அவ்வளவுதானம்மா. விசித்திரமான யோசனைக்கு என்ன இருக்கு?
8: நன்றிங்கம்மா,
0: நன்றி, நன்றி. பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல கேக்குறப்ப. ஆகா, வானவில்லையே கப்பலா மாத்துவோம்யா நாங்க, நாங்க யாரு? சரி, இப்ப யாரு வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
9: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் விராலிபீட்டில இருந்து சத்தியமூர்த்தி, கால்நடை வளர்ப்பாளர் பேசுகிறேன்.
0: சத்தியமூர்த்தி ஐயா, சொல்லுங்க ஐயா.
9: எனக்கு வந்து விசித்திரமான ஆசை வந்துங்க ஐயா, இந்த நான் வளர்க்குற கால்நடைக்கு வந்து எப்பொழுதும் குறைவில்லாத தீவனமும் குறைவில்லாத நீர் ஆகாரமும் கிடைக்கணும் என்னுடைய ஆசையா.
0: ஆசை கிடைச்சிடும். அது மாதிரி அதுக்கு ஏதாவது கேட்கணுமா? உங்க கால்நடை முதலாளி அங்கே புல்லு நல்லா இல்லை, கொஞ்சம் தூரமா போய் கட்டுங்க அப்படி ஏதாவது சொல்லணுமா?
9: ஆமாங்க, அது சொல்லும்ல, இப்பவே சொல்லிட்டு தான் இருக்கு. ரொம்ப வறட்சியா இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடம் தேடி எங்களை கூப்பிட்டு போகண்டே, ரொம்ப அலை
0: அப்படி இருக்கிறப்ப நம்மளா அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம அது கேட்கறத, அது மனசுல நினைக்கிறத செஞ்சிடுறீங்க, அது கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? நன்றிங்கய்யா, நன்றி. இன்றைய வானவில்லோட நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். விசித்திரமான யோசனைன்றது ஒரு பயங்கரமான சக்திங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்ல, ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்றேன்னு சொன்னேன், அதை சொல்லியே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மனுஷனால பறக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலையும் இருக்கும். ஏன்னா நம்ம பறவையை பார்த்தா, பறவையை பார்ப்போம், பாருங்களேன் டக்குன்னு பாட்டு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. பறவையை பார்ப்போம், பறவையை பார்க்கும்போது பறவை வானத்தில் பறக்கும், இப்படி பறக்கிற பறவை மாதிரி

0: மனுஷனால் பறக்க முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை அப்போமே வந்திருக்கு. ஒரு 1900 ஆண்டுகள் தொடக்கத்தில், அதுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை போய் நம்ம ஒரு சமுதாயத்தில் சொல்கிறோன்னு வைங்களேன், ஏ நான் பறக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறேன், மனுஷன் பறக்கிறதுக்கான வேலையை செய்கிறேன், பறந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அப்போ உனக்கு வேறு இல்லை, பறக்கிறான், நடக்கிறதே இங்கே கடிசாக இருக்குது, உழைக்கிறதே கடிசாக இருக்குது, அன்றாட வாழ்க்கையை செலுத்துறதே கடிசாக இருக்குது, இதில் பறக்கிறாரா நம்மள பறக்கிறாரு அப்படின்னு பேசின காலமும் இருக்குது. இப்படியெல்லாம் இந்த பேச்சுக்கு உள்ளாகி இரண்டு சகோதரர்கள், இப்போ யாரை சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, ரைட் சகோதரர்களை சொல்லுவோம். அந்த ரைட் சகோதரர்கள் பறந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விமானத்தை குட்டியாக ஒரு 12 நொடிகள் முதல் முறையாக பறக்க வச்சு காமிச்சாங்களாம். முதல் முறையாக, ஏ நம்பாத மனுஷங்களா பாருங்க ஐயா என்னோடய விசித்திரமான யோசனை என்கிட்ட சொன்னேன், பாரு 12 நொடி என்னோடய விமானம் பறக்குது அப்படின்னு. அங்கே பார்த்த நபர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அவங்க சொல்லிட்டாங்க, ஏவன் ஏதோ கண்கட்டுத்த காட்டுறாங்க, மாயாஜாலம் காட்டுறாங்க, நம்பிடாதீங்கன்னு. அப்புறமேட்டு தான் முழு வடிவ விமானம் பறந்தது, மனிதன் பறந்தான். இப்படி மனிதர்களுக்கு நமக்கு விசித்திரமான யோசனைகள் வரும். அது நிஜமான வாழ்க்கையில் சாத்தியமாகும்போது அது பெரிய அதிசயமாகவும் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் விசித்திரமான யோசனைகள் வரும்போது சந்தோஷமாக அந்த யோசனையை மனதில் வளம் வர விடுங்க, மகிழ்வாக அதில் பயணியுங்க, ரசிங்க அந்த யோசனையை, அதில் வாழுங்கன்னு சொல்லிவிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். அடுத்த வார தலைப்பு இப்போ சொல்லிடுறவா, கேட்டுடலாமா? புலம்புறது ஒரு வழக்கமாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா புலம்பிக்கிட்டே இருப்போம். அப்படி புலம்புன விஷயத்தை ஏன் புலம்புறீங்க அப்படின்ற தலைப்பில் தான் அடுத்த வாரம் வானவில் வர இருக்குது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவிற்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 வானவில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர் ஜகான், கணினி அக்கம் எம் சிக்கந்தர் ராஜா.
2: நேரம் 10:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானும் காணொலி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், கானா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவையும் வென்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் கவிதையும் கானமும் எழுத்துக்களை எல்லோருக்கும் வாய்த்து விடுவதல்ல. எழுதுவதின் மீது ஆர்வம் இருந்தால் கவிதை, கதை, கட்டுரை என தன் கற்பனைகளுக்கு சிறகுகள் கட்டிவிடலாம். நினைத்தவைகளை எழுத்து வடிவில் கொண்டு வருவது ஒரு கலைதான். கற்பனை உலகில் சஞ்சாரம் செய்யும் கவி மேதைகளை பற்றி நிறைய சொல்லலாம். எழுத்துக்கள் எதையும் செய்யும். சில எழுத்துக்கள் நம் மீது கல் எறியும், சில எழுத்துக்கள் நம் மீது பூக்கள் வீசும், சில எழுத்துக்கள் நம்மை பார்த்து கண் சிமிட்டும், சில எழுத்துக்கள் நம் உதடுகளில் சிரிப்பூட்டும், சில எழுத்துக்கள் கண்களை ஈரமாக்கும், சில எழுத்துக்கள் நம்மையே மறக்க வைக்கும், சில எழுத்துக்கள் நம்மை வருடிக் கொடுக்கும், ஆற்றுப்படுத்தும், ஆவேசப்படுத்தும். இப்படி

கண் சிமிட்டும். சில எழுத்துக்கள் நம் உதடுகளில் சிரிப்பூட்டும். சில எழுத்துக்கள் கண்களை ஈரமாக்கும். சில எழுத்துக்கள் நம்மையே மறக்க வைக்கும். சில எழுத்துக்கள் நம்மை வருடிக் கொடுக்கும், ஆற்றுப்படுத்தும், ஆவேசப்படுத்தும். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். நினைவின் தாழ்வாரங்களில் எனும் தலைப்பிலான குறுங்கவிதை ஒன்று காத்திருக்கிறது உங்களை சந்திக்க. எத்தனையோ ஆசிரியர்களை கடந்து வந்த போதிலும் முதலாம் வகுப்பு ஆசிரியர் முன்னிறுத்தப்படுகிறார் நினைவுகளின் தாழ்வாரங்களில். ஈரோடு சுரேஷ் அவர்களின் நினைவின் தாழ்வாரங்களில் எனும் குறுங்கவிதையோடு இன்றைய

0: இருக்கும்போது வாந்தி, வயிற்றுப்போக்கு, கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்திறன் குறைபாடு இதெல்லாம் ஏற்படும். இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விலங்குகள் மூலமாக இன்னொரு விலங்குக்கு பரவுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட வீட்டுக்கும் மனிதர்கள் மூலமாக இன்னொரு மனிதர்களுக்கு பரவுது.
1: புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் அதிகம் காணப்படும். தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: அமாரா சோட்டா கிசான் பாஜார் से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था. हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
7: 1, 2, 3 and 4.
8: எல்லாருக்கும் வணக்கம்பா. மியூசிக் ஷாட்டானதே.
9: ஹேப்பி பர்த்டே.
5: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
10: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
11: கோடை பண்பலை வானொலி.
10: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
5: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
10: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
12: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இன்றைய கவிதையின் கானமும் நிகழ்ச்சியில் நிலவு பற்றிய கவிதைகள் உலாவர காத்திருக்கின்றன. நிலவு, நீ மட்டும் எப்போதும் உயரத்தில் நிற்கிறாய். நடக்கும் இடமெல்லாம் நட்பாய் வருகிறாய். உள்ளம் உறைந்த போது உன்னத ஒளி வீசுகிறாய். தோல்வியில் துவண்ட போது வெற்றி தீ மூட்டுகிறாய். காற்று அசைத்த போதும் கண்களிலிருந்து அகலாதிருக்கிறாய். சின்னஞ்சிறார்களின் சிந்தை தொடும் உலகம் நீ. உனக்குள் வந்து ஒளிந்து கொள்ள எண்ணும் உள்ளங்கள்தான் எத்தனை எத்தனை. காலம் எழுதிய கவிதையே, காலம் எழுதிய கவிதையே, குளிர்ச்சியை மட்டும் வீசும் குன்றாத விளக்கே. அறிவியலால் உன்னை தொட என்றாலும் அகமகிழ்வு அளிப்பதில் உனக்கு நிகர் நீயேதான். அறிவியலால் உனை தொட இயன்றாலும் அகமகிழ்வு அளிப்பதில் உனக்கு நிகர் நீயேதான். இது இளங்கதிர் அவர்களின் கவிதை. நிலவு பற்றியது கோடை பண்பலை 100.5 உலா வந்தது.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் sumangalasteel.in.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி ரகுநந்தன் அவர்களுடைய நிலா கால நினைவுகள் எனும் தலைப்பிலான கவிதை. நிலா கால நினைவுகளாய் நினைவில் அவள் இடம்பெற்றாள். கலாரசிகை இந்நிலவே கண்ணருகில் தோன்றிடத்தான். துலாபாரம் தந்திடனான் தொழுதிடுவேன் இறைவனிடம். உனையன்றி யாரும் இல்லை உவமையாக்க துடிப்போம் நாங்கள். உன்மத்தம் பிடித்தது போல் உறக்கமிலா கவிஞரெல்லாம். மென்மையாக சொல்வதற்கே மிகவும் நீ பொருத்தமானாய். பன்முகமும் தந்தாய் நீ பாவலர்க்கு நிலா பெண்ணாய். நினைவெல்லாம் நிறைந்திடுவாள் நிலவை நீயும் நேசித்தாள். நினைவெல்லாம் நிறைந்திடுவாள் நிலவை நீயும் நேசித்தாள். வினையில்லா சிந்தனைகள் வீழ்ந்து வரும் கவிதையாகும். அனைத்துலக கவிஞரெல்லாம் அடிமையன்றோ உன்மடியில். அனைத்துலக கவிஞரெல்லாம் அடிமையன்றோ உன்மடியில். இரு பிறைகள் கொண்ட முழுமதியே தேபிறை வளர்பிறை இல்லா பௌர்ணமியே. ராகு கேதுவால் மறையாத பிறை நிலவே நிலா காலத்தில் வீதியுலா வரும் அழகே. உனை கண்டால் காயம் மாறும் காதல் பெருகும். காதல் மொழி பாடி காற்றில் ஆடத் தோன்றும். உனை கண்டால் காயம் மாறும் காதல் பெருகும். காதல் மொழி பாடி காற்றில் ஆடத் தோன்றும். இது ரகுநந்தன் அவர்களுடைய கவிதை. நிலவை பற்றியது. நிலாக்கால நினைவுகள்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி பெங்களூரு பழனியப்பனின் ஒரு கவிதை. நீலவானில் நிலவை காட்டி பாட்டி ஊட்டிய சோறு. நீலவானில் நிலவை காட்டி பாட்டி ஊட்டிய சோறு. கோல மயிலும் நானுமாறு அவள் எனக்கு உடுத்திய பட்டாடை. மாலை வெயிலில் என் மழலை கரம் பற்றி நாம் சென்ற பாதை. எல்லாம் நிலாக்கால நினைவுகள் அவளில்லாமல் என்றும் கனாக்கால கனவுகளாய். பெங்களூரிலிருந்து பழனியப்பன் அவர்களின் கவிதை ரசித்தோம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர். கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செடி.

0: செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி ராணி பாலகிருஷ்ணன் அவர்களின் கவிதை நிலவு பற்றியது. நிலாச்சோறு கூடியிருந்து உண்டதும் மகிழ்ந்ததும் பண்பான புராணக் கதை கூறி வளர்த்த விதம் அருமையன்றோ? நிலாச்சோறு கூடியிருந்து உண்டதும் மகிழ்ந்ததும் பண்பான புராணக் கதை கூறி வளர்த்த விதம் அருமையன்றோ? தளர்நடை பாப்பாவும் இரவில் வளர்மதி இனிய ஒளியினிலே தளம் முழுவதும் ஓடி ஓடி வாய்சோறும் சிந்தி சிரித்து காய்கறி அமுதுடன் சோறுண்ட நிலாக்கால நினைவுகள் உலா வருமோ நெஞ்சினிலே?

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி செந்தில் முருகன் அவர்களின் நிலா காலம் எனும் தலைப்பிலான கவிதை. நடந்தவை எல்லாம் நிலா காலம், நிலா காலம் எல்லாம் விழா கோலம். நடந்தவை எல்லாம் நிலா காலம், நிலா காலம் எல்லாம் விழா கோலம். நினைத்தாலே போதும் நினைவு உலா போகும். கஷ்டகாலம் சொல்லவோ இன்ப காலம் சொல்லவோ, மலர்ந்த மாலை பொழுதினிலே மங்கையை பார்த்த கதை சொல்லவோ, ஆசிரியரின் அறிவுரை சொல்லவோ, அன்னை தந்தை அரவணைப்பை சொல்லவோ, வீதியிலே நண்பனோடு விளையாண்ட கதை சொல்லவோ, வேலைக்காக வீட்டை விட்டு பிரிந்த கதை சொல்லவோ, எல்லாம் அது நிலா கால நினைவாயின் இன்றும் அது மகிழ்ச்சியின் ஆரவாரம். இது செந்தில்குமார் அவர்களின் கவிதை. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஞர் ராம் கிருஷ் அவர்களுடைய கவிதை நிலவு பற்றியது. எட்டு சுற்று வீடுகள் இணைந்திருக்க, விட்டுவிடாத நட்பில் கலந்திருக்க, மொட்டை மாடி மட்டும் பொதுவில் இருக்க, எட்டும் தூரத்தில் நிலவொளி வீசிய காலம், சோற்றுருண்டைகள் ஒவ்வொரு கைகளிலும் மாற்றி மாற்றி பயணம் செய்து வயிறடைந்தன, போற்றி பாடும் பாட்டுகள் நடனங்களுடனே தோற்று போனது நிலவு தன்னொளி வீசி, கூடி கும்மாளமிட்ட கூட்டுறவுகளின் நினைவு ஆடி மாத

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லுபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

அன்பு வணக்கம் நேயர்களே, நேரம் சரியா 11:04 ஆகிறது. கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையத்திலிருந்து வலம் வர காத்திருக்குதுங்க. அங்க குதூகலமா ஆவலோடு காத்திருக்கிற அன்பு நேயர்களை சந்திக்க இருக்கிறார் சுரேந்தர் அவர்கள்.

0: இதில் அடியெடுத்து வைக்க காத்திருக்கிறது. அதனை முன்னிட்டு இந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை தினமும் ஒரு பகுதியிலிருந்து வளம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு இப்ப கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை கள்ளிமந்தயத்திலிருந்து தான். சரி, கள்ளிமந்தயத்துல வந்தோடனே முன்னாடி நம்மளை வரவேற்கிறதுக்கு மலர்களோடு வரவேற்கக்கூடியவர்கள் தான் எல்லாமே. பூக்கடை வச்சுட்டு அக்காலாம் காத்திருக்காங்க. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களே, அங்க தூரமா வச்சு சந்திச்சீங்க, எங்களை பக்கத்திலே சந்திக்க மாட்டேங்கிறாங்க. இதான் பக்கத்திலேயே சந்திக்க போறோம். வணக்கம்க்கா, உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகாமி.
0: சிவகாமி, பூக்கடை?
1: பூக்கடை.
0: சரிங்க, எத்தனை வருடங்களா இங்க பூக்கடை வச்சிருக்கீங்க?
1: அம்மா காலத்துல இருந்தே வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்க?
1: பசங்க 2, மொத்தம் 4 பேர்.
0: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: வீட்டு தலைவர் தங்கவேல், பெரியவன் பேர் வெற்றி, சின்ன பேரு சூர்யா.
0: என்ன பண்றாங்க பசங்க?
1: பசங்க படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க.
0: உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லலாம்.
1: ஆமா ஆமா ஆமா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, எங்க பையன் பொண்ணும் எல்லாம் இருக்காங்க.
0: என்ன பண்றாங்க?
1: பாப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க.
0: பாப்பா
1: கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பையன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். நாங்க பழமலை இருப்போம்.
0: சரிங்க
1: சரிங்க. நாங்க இந்த எஃப்எம் கேக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய சந்தோஷம் தம்பி. நிறைய
0: பிடிச்ச நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய
1: மகளிர் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்.
0: மகளிர் நேரம்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: அதுல வர விளையாட்டுக்கெல்லாம் விளையாடுவீங்களா?
1: விளையாட தெரியாது, இருந்தாலும் அதனால கேட்போம், கவனிச்சு கேட்போம். எங்களுக்கு பிடிக்காது மகளிர்லாம். நிறைய நாய்க்குலாம் வர்ற இது அது ரொம்ப பிடிக்கும். அந்த திருக்குறள் ஆட்ட பேசுற
0: வார்த்தைகள்
1: பேசி நானே அவுட் ஆயிருக்கேன், பேச முடியாம. எனக்கு அந்த மகளிர் பேசுறது ரொம்ப பிடிக்குங்க.
0: ரொம்ப பாட்டு வேணாமா உங்களுக்கு?
1: கிளம்பிடுறீங்க. பாட்டுங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் பாப்பாத்தீங்க. எங்க வீட்டார் பேர் தமிழரசன், என் மாய பேர் எபினேஸ்வர், பாப்பா பேர் நித்யா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி.
0: பழகும்
1: போது எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அதுல ஈஸியா பழகிட்டோம்.
0: போக்கிரி ராஜா,
1: போக்கிரி ராஜா, போக்கிரி ராஜா.
0: கேப்போமா?
1: சந்தோஷமா கேப்பேன் தம்பி.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
10: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
9: எப்படி தெரியும்?
10: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தட்ஸ் ரைட்.
12: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
13: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
14: வணக்கம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தையம் பேருந்து நிலையம் அருகில்தான். இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு எந்த பக்கத்துல நிகழ்ச்சி நடக்குது வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பூக்கடைக்கு முன்னாடியே தாங்க எழுத்த மாதிரி இந்த பக்கம், அதாவது வாகனங்கள்ல வாடகைக்கு இந்த குட்டி அணையெல்லாம் வச்சுட்டு வண்டி விட்டுவாங்களே, அவங்க மொத்தமா ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. அது பக்கத்திலேயே தான்

0: இப்ப நம்ம முன்னாடி ஒரு ஐயா இருக்காரு, அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மோடு பகிர்ந்துக்க நம்ம அறிவிப்பாளர் வசீகரன் அவரும் வந்திருக்காரு. சொல்லுங்க வசீகரன், எப்படி இருக்கு காலநிலை எல்லாம்?
1: ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல மழையிலையும் நம்ம மாட்டிக்கல, ரெண்டுக்கும் ஒரு மிதமான தட்பவெப்பத்துல ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம்.
0: காற்று வேற.
1: ஆமா, அதுவும் இல்லாம கள்ளிமந்தையை முதல் தடவை வர்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மக்களை பாக்குறதுக்கும் இந்த ஊரை பாக்குறதுக்கும். இந்த ஊரை சுத்தி நிறைய தகவல்கள் சொல்றாங்க, நம்ம நேர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: களிமந்தியத்துக்கு பக்கத்துல கொன்றிங்கி கீரனூர்ங்கிறது மேற்கு பார்த்த சிவன் கோவிலுங்க, மலையே சிவன் வடிவமா வந்தது. அது போக கருப்பண்ணசாமி கோவில் ஓடி இருக்கு, காளியம்மன் கோவில் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, சிறப்பானது. இங்க முருங்கை வியாபாரம் விவசாயமும் தன்னுவழி விவசாயமும் தேங்காந்தல் பலர் காய் விவசாயம் உண்டு. நல்ல சிறப்பான மக்கள், சிறப்பான பண்பான மக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் களிமந்தையம்.
2: சொல்ல போனா முக்கியமா திருப்பூரோ கோயம்புத்தூரோ அங்கிருந்து வரவங்க பூரமே களிமந்தியத்தை தாண்டிதான் போகணும்.
0: ஆமாங்க, மதுரை டு கோயம்புத்தூர் ரோட்ல களிமந்தி இருக்கனால களிமந்தி ஒரு சென்டரு, நல்ல ஊர், நல்ல மக்கள்.
2: இந்த பக்கம் கொடுக்க போனா கீரனூர் இணையக்கோட்டை
0: மூலனூர் போயிக்கலாம். ஆமாங்க, இந்த பக்கம் பழனி பழனி போகலாம். அதாங்க
2: ஒரு பகுதி.
0: ஆமாங்க,
2: சொல்லுங்க.
0: கொன்றிங்க கீரனூர் பக்கத்துல இருக்கிற சிறப்பு சொன்னேன், கருப்பண்ணசாமி கோயில்.
2: வரலாற்று சிறப்பு இருக்கா?
0: ஆமாங்க, இது வரலாற்று சிறப்புன்னா 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர்ல இருந்து திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தபோது இந்த இடத்துல ஒரு இது போட்டதான் வரலாற்று. இதுல நான் படிச்ச புத்தகங்கள்ல நான் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில நான் எழுதி வச்சிருக்கிறேன். இங்க ஒரு மந்தைனா ஒரு இடத்துல வந்து தங்குற இடம், அதாவது ஸ்டாண்ட் அப் பண்ணுறது. அப்ப கள்ளி நிறைய இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு மந்தை போட்டதுனால இது கள்ளி மந்தயம்னு அது காரண பெயரான ஒரு கள்ளி மந்தை. படைய இறக்கி ஏத்தி போயிருக்காங்க. அப்படி ஒரு
2: அருமையான தகவல் சொன்னீங்க. வணக்கங்கம்மா, உங்க பேரு சொல்லுங்க.
3: அருள்செல்வி காளிசாமி.
2: என்ன பண்றீங்கம்மா?
3: வீட்டுல ஹவுஸ்.
2: இல்லத்தரசி. சரி, வேலைக்கு போற பெண்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வேலையும் பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு இது இருக்கு. ஆனா வீட்டை மட்டுமே ஃபுல்லா நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுல உங்களுக்கு கஷ்டமா
3: இருக்கா? சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நாங்க செய்யற வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போறாங்க. நாங்க வீட்டுல அந்த வேலையை ஃபுல் டைம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரெஸ்ட் எடுத்து
2: செய்யறோம். ஆனா எல்லாத்தையும்
3: ஃபங்க்ஷன் போனேன் எல்லாம் பாக்கணும்.
2: உங்க வீட்டுல இருக்கவங்க பத்தி எல்லாம் சொல்லுங்க, யாராரு?
3: எங்க வீட்டுக்காரர் காளிசாமி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில செயலாளர் இருக்காரு. பொண்ணு சந்தியா, கனரா பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. பையன் திவாகர், பி கம்ப்யூட்டர் சிஎஸ், 1வது வருஷம் படிக்கிறாங்க.
2: சரிங்க, நீங்க சொல்ற பெச்ச வீட்டுல யார் சரியா கேட்டு நடந்துக்கிறா?
3: எல்லாருமே
2: கேட்பாங்க. என்ன சொல்றாங்க?
3: பாப்பா தம்பி எல்லாம் சொன்னா கேட்பாங்க.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சித்ரா.
2: என்னமா பண்றீங்க?
3: நாங்க வீட்டு வேலையும் செஞ்சுக்கிறோம், தோட்ட வேலையும் செஞ்சுக்கிறோம்.
2: தோட்டத்துல என்ன போட்டு
3: பயிருக்கு? முருங்கை
2: போட்டிருக்கிறோம்.
3: இல்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு, இப்ப பூ எடுத்துட்டு இருக்குது. நீ மேல்தான் வரும்.
2: ஒரு 2 மாசம் நல்லா காய் வந்துரும்.
3: 4-5 மாசம் ஆயிரும். 4 மாசம் ஆயிரும்.
2: தென்னை
3: போட்டுருக்கோம், மக்காச்சோளம் போடுவோம், வெள்ளை சோளம் அதெல்லாம் போடுவோம். மாடு இல்ல, இது எல்லாம் செய்வோம். எங்க வீட்டுக்கார் வெள்ளிச்சாமி, பையன் வசந்தகுமார் பி படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்க 3 பேர் மட்டும்தான்.
2: கல்யாண
3: மண்டபம் இருக்குது, பழக்கடை இருக்குது, பூக்கடை இருக்குது, எல்லாமே இருக்குது.
4: எல்லாமே கொஞ்ச நேரத்துல வந்துடலாம்.
3: எங்க ஊர் வந்து தமிழ்நாட்டுல அனைத்து பகுதி கலிமதயத்துல பஸ் ஏறிக்கலாம். எங்க வேணாலும் தமிழ்நாட்டுல கல்லிமதயத்துல பஸ் ஏறினா தமிழ்நாட்டுல எந்த வேணாலும் போகலாம். அவ்வளவு சிறப்பான
4: உள்ள வந்துட்டு தான் போகணும்.

0: வணக்கம், உங்க பேர சொல்லுங்க.
1: சௌந்தர்யா.
0: சௌந்தர்யா, என்ன பண்றீங்க?
1: நாங்க கடை வச்சிருக்கோம், பேக்கரி.
0: சரிங்க, வீட்டுல யாராரு?
1: மொத்தம் நாங்க 8 பேர் இருக்கிறோம்.
0: 8 பேர். ஆமா, எத்தனை பேர் சொல்லுங்க?
1: அத்தை முருகேஸ்வரி, மாமா சிந்தராசுங்க, எங்க வீட்டுல ரவிச்சந்திரன், எங்க குழந்தைடா பேர் ராமச்சந்திரன், பாப்பா முருகேஸ்வரி, தம்பி 2 பேர் இருக்காங்க, நிசாந்த் கவினேஸ்வரி. நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா தான் இருக்கிறோம். கடை வச்சிருக்கோம், தோட்டம் போடுறோம்ங்க.
0: தோட்டத்துல என்ன பயிர் இருக்கு?
1: தோட்டத்துல முருங்கை வச்சிருக்கோம். ஆமாங்க, வச்சிருக்கோம். இப்பதான் தளைஞ்சிருக்கு, இன்னும் 2-3 மாசம் ஆகும். அப்புறம் இன்னும் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கனால, தண்ணி இருந்துச்சுன்னா மக்காச்சோளம், வெந்து, அது மாதிரி எல்லாமே
0: பண்ணுவாங்க.
1: நல்லா மழை வந்தா நல்ல சந்தோஷம் தானே, ஊர்ல எல்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கும்.
0: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. வணக்கங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பகுதி, உங்க ஊர் எந்த ஊருமா?
1: மகிழ்ச்சியமா
0: உங்களை சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கோடைப்பண்மலைக்கு இனி வணக்கம் கூறுவது செல்வி, கஞ்சிகாலி வளசு, திண்டுக்கல் மாவட்டம். வானம்பாடி எங்கள் வாழ்விலை வசந்த காவியம், எங்கள் கொடை அன்பலை கோடை பண்பலை, 100.5 என்னாலும் என்றென்றும் நல்வாழ்த்துக்கள். உதயம் பெறும் எங்கள் உறுதுணை கொடை அலைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுடன், எங்களை நாடி வந்த நண்பலைக்கு நண்பலையே வருக வருக இனிய வணக்கங்கள், வாழ்த்துகள், நன்றிகள்.
0: எவ்வளவு அழகாக, அதனாலதான் வென்றார் வந்தார் வந்து எழுச்சியிலும் பங்கேற்றிருக்கீங்க.
2: நன்றிங்க. போக்குவரத்துக்கு வந்து இது சென்டரான இடம் சொல்லலாம், மைய பகுதி. எந்த ஊருக்கு வேணாலும் இங்க போலாம். அதே மாதிரி இங்க எல்லாமே கிடைக்கும், மருத்துவமனையில இருந்து சுகாதார நிலையம் எல்லாமே, கல்லூரி எல்லாமே இருக்கு. கிராமமா இருந்தாலும் எல்லா வசதிகளும் இங்க இருக்கு. அதனால நாங்க ரொம்ப குடிச்சு வச்சவங்க தான். கல்லிமலை இருந்ததுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப மிகுந்த நன்றிகள்.
0: சரி, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே நேர்களுக்கு ஒரு முறை அறிமுகப்படுத்திக்கிறாரு.
2: நாங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்கோம். எங்க மாமனார் பேரு செல்லமுத்து, என் பேர் செல்வி, பாப்பா 2 பேர் இருக்காங்க. நிவேதிகா, தனுஜா.
0: பாப்பா என்ன பண்றாங்க? அவங்க ரெண்டு பேரும்
2: தனுஜா வந்து ஃபர்ஸ்ட் இயர் பி முடிச்சிட்டாங்க, சின்ன பாப்பா வந்து 10th படிச்சிட்டு இருக்காங்க.
0: உங்க குரலை கேக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களே இன்னைக்குதான் ஸ்கூல் போற மாதிரி இருக்காங்க, இவங்க பொண்ணு பிஏ முடிச்சாங்களா அப்படிவாங்க.
2: நம்ம பண்பலையில என்னைய ரொம்பவே அறிமுகம் ஆயிருக்க, அதனால எல்லாருக்குமே தெரியும். ஆமா,
0: முதல்முறையை கேக்குறவங்களுக்கு
2: கண்டிப்பா. அப்புறம் வீட்டுக்காரர் தம்பி இருக்காங்க, அவங்க பேரு குப்புசாமி, சிவகாமி, தர்சன், தரணி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பாடல் கேக்கலாம்?
2: இது தளபதி படத்துல இருந்து காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டு.
0: காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே கேக்கலாமா?
2: கேக்கலாம்.
0: நன்றிங்க.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
3: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: நம் கோடி பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் இந்த பகுதியிலிருந்து தான் இன்னைக்கு வளம் வந்துட்டு கள்ளிமந்தயம் பேருந்து நிறுத்தம் பக்கத்திலேயே பூக்கடைகளுக்கு எடுத்த மாதிரி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி அங்கிருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஏ பழனியம்மாள்.
0: பழனியம்மாள் எந்த ஊர்மா நீங்க?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூர். இங்க
1: வந்து இது கள்ளிமந்தயம்.
0: கள்ளிமந்தயம் வந்திருக்கீங்க. கள்ளிமந்தயத்துல யார பாக்க வந்திருக்கீங்க?
1: அவ்வளவு
0: விஷயங்கள் இருக்கு. கோயில் பக்கத்துல எல்லா இடமும் பக்கத்துல
1: பெரிய கோயில் இருக்கு சார்.
0: பெரிய கோயில் அடிக்கடி போகறது உண்டு.
1: தான் போவோம். பெரிய கோயிலுக்கே எல்லாரும் வருவாங்க.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களுக்கு களிமந்தயம் ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: தஞ்சாவூர் தான்.
0: தஞ்சாவூர் தான். அப்படியே தஞ்சாவூர் ரொம்ப பிடிக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களை பொழுதுபோக்கா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னம்மா விரும்பி கேப்பீங்க?
1: என்ன
0: தொலைக்காட்சி அதிகமா பாடல்கள் தான் உங்களுக்கு, நீங்க எந்த பாட்டுலாம் விரும்பி கேப்பீங்க?
1: இல்ல பழைய பாட்டில் போட்டு பூரா பாப்பேன்.
0: பழைய பாடலாம்
1: தப்பாங்குட்டு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்ப உங்க பொண்ணு பக்கத்துல இருக்காங்க இவங்க. உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
1: என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன்.
0: சரி பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு யமுனா தேவி. சிவகுமார்.
0: கணவர் பேரு?
2: கணவர் பேரு. நாங்க இங்க மளிகை கடை வச்சிருக்கோம். நியூஸ் பேப்பர் ஏஜென்ட். உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பாப்போம். நீங்க முத ஒரு தடவை வந்திருந்தீங்க, திரும்ப எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
2: என் கணவர், நானு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, படிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க. அவங்க பேரு எஸ் நாகஹரிணி. எல்லாமே சிறப்பு தான். உங்க ப்ரோக்ராமோட நாங்க நாட்களையும் எளிதா கழிக்கிறோம்.
0: அருமை. நன்றிமா உங்க செஞ்சதுல. அம்மா நல்ல ஒரு பாடல் வேணும். நாங்க என்ன பாடல் எல்லாம் கேப்பீங்க உங்களுக்கு? ஒரு
1: கடவுள் அமைத்து வைத்த மேடை.
0: சரிங்க. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களாம் சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கணவர் பேரு?
1: எம் அர்ஜுனன். எனக்கு மூணு குழந்தைங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன், ரெண்டு பொண்ணு.
0: அதுல ஒரு பொண்ணு இங்க,
1: இன்னொரு பொண்ணு வந்து அங்க தஞ்சாவூர்ல இருக்கு, பையன் தஞ்சாவூர்ல
0: இருக்கு. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பழனிசாமி.
0: பழனிசாமி. என்ன பண்றீங்க ஐயா?
3: விவசாயம்.
0: விவசாயம் என்ன தோட்டத்துல போட்டிருக்கீங்க?
3: சோளம், தக்காளி, சோளம் எல்லாம் போட்டிருக்கு.
0: இப்ப இந்த பருவத்திற்கு என்ன ஐயா நல்லா வரும்?
3: வண்டி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக துருவா கொண்டாந்து வண்டி அங்கிட்டு திரும்ப கிட்ட
0: வந்தேன்.
3: நான் வந்து வெப்பம் இதனால கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொழுதுபோக்கு அதுதான். எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன். எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குது. எந்த நிகழ்ச்சி குறை சொல்ற அளவுக்கு இல்ல.
0: சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. சொல்லுங்க உங்க வீட்டு மக்கள் எத்தனை பேர் யாராரு? உங்களுக்கு கூட யாரு விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்கா?
3: மனைவி உறுதுணை. அப்புறம் பிள்ளை கல்யாணம் ஆகி கட்டி கொடுத்தாச்சு. பையன் கல்யாணம் ஆகி அப்புறம் அவன் பாட்டு போயாச்சு. அவங்க பாக்குறாங்க. எங்க
0: விவசாயம் பாக்குறேன். எத்தனை ஏக்கரா நீங்க பயிரிட்டு இருக்கீங்க?
3: ஒரு ஏக்கர் போட்டுருக்கேன்.
0: ஒரு ஏக்கர் போட்டுருக்கேன். இப்ப தக்காளி என்ன பருவத்துல இருக்கு? இப்ப அறுவடை பண்ற மாதிரி நேரமா இல்ல?
3: ஒரு மாசம் ஆகுது.
0: ஒரு மாசம் ஆகுது. இந்த ஒரு மாசத்துலதான் ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்காங்க.
3: பாக்கணும் பாக்கணும். ஒரு மாசம் ஆகுது. பாக்கணும்.
0: சரிங்க. மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுல. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் ராமசாமிங்க.
0: என்ன பண்றீங்க ஐயா?

0: சலூன் கடை வச்சிருக்கேன்
1: பக்கத்துல
0: பக்கத்துலயே.
1: வானொலி கேட்டு
0: இருக்கீங்க?
1: பேருங்க யாரா இருங்க?
0: எங்க வீட்டுல பசங்க ரெண்டு பேரு, மருமக ரெண்டு பேரு, பேத்தியும் மூணு பேரு.
1: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
0: சம்சாரத்துல பேரு செல்வமணி, மகன் பேரு, ஒரு மகன் பேரு விஸ்வநாதன், ஒரு மருமக பேரு ஈஸ்வரி, ஒரு மகன் ஒரு மகன் பேரு கார்த்திகேயன், ஒரு மருமக பேரு செண்முக பிரியா, பேத்தி பேரு ரித்தியா, சசியா, சாய் வர்ணியா.
1: சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. பண்பலை எல்லாம் தொடர்ந்து கேப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எதுங்க?
0: எங்களுக்கு நீங்கள் கேட்டவரின் பாட்டு போடுவீங்கல்ல,
1: பத்து மணி நினைவே சுகம்,
0: பத்து மணிக்கு மேல போடுவீங்கல்ல
1: நினைவே சுகம்,
0: பழைய பாட்டுகளா அதுல கேட்கறது இனிமையா இருக்கு.
1: உங்களை சந்திச்சதுல இப்ப அம்மா வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடைன்னு கேட்டாங்க வசீகரன்.
2: ஆமா,
1: நிச்சயமா அந்த பாடல் கொடுத்துட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பாக சிறப்பா பாடலா கேட்டு வரணும்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் பெருநிலையம் பக்கத்திலிருந்து தான் இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கு.

0: இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சந்திக்கலாம். சந்திக்கலாமா
1: ஐயா? வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம்ங்க. உங்க பேருங்க ஐயா?
1: மோதப்பட்டி லட்சுமண சாமிங்க.
2: ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: ஐயா? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க சார்.
2: இப்ப என்ன விவசாயம் போட்டுருக்கீங்க?
1: இப்போ தண்ணி இல்லைங்க கேணியில.
2: சரிங்க.
1: தண்ணி இல்லாதனால குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இருக்குது.
2: சரி.
1: ஆடு மாடு வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம்.
2: சரிங்க. அடுத்து எப்ப பயிர் இடலாம்?
1: பயிர் புரட்டாசி மாசம் மேலதான் பயிர் இடும். மழை வேஞ்சாத்தான். மழை வேஞ்சு சிறப்பா மழை
2: வேணும் ஐயா. நீங்க வானொலி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: வானொலி கேட்டுக்கிட்டே இருப்போம் சார்.
2: உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னா இருக்கீங்க?
1: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க.
2: சரிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா?
1: ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி எல்லாம் அந்த யாவும் வரமாட்டேங்க சார். நல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும்.
0: தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சி கேட்கறதுனால.
1: ஆமாங்க சார்.
2: இவரு ஐயா உங்களுடைய நண்பர்.
1: ஐயா நம்பருங்க.
2: ஐயா உங்க பேரு?
3: என் பேரு அப்பா சாமிங்க.
2: ஐயா நீங்க விவசாயம் பண்றீங்க?
3: விவசாயம் தானுங்க.
2: சரிங்க. இப்ப நீங்க என்ன பயிரிட்டீங்க?
3: பயிரெல்லாம் இல்லைங்க.
2: சரிங்க.
3: குத்திக்கிட்டே தோட்டம் போட்டுக்கிட்டு.
2: பிடிச்ச நிகழ்ச்சி எதுங்க?
3: கலை நிகழ்ச்சிகள்.
2: இந்த
3: கிராமத்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா பிடிக்கும்.
0: அந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்க?
3: பாப்போம்.
0: சரி, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருங்க?
1: எங்க வீட்டுல மூணு பேர் இருக்கு சார்.
0: யார் யாரு?
1: மனைவி, பையன் 11வது படிக்கிறாரு.
2: 11வது படிக்கிறாரு. சரிங்க.
1: வீட்டுல பொம்பளை இருக்கிறாங்க. மேனகா தேவிங்க.
2: ஐயா உங்க வீட்டுல
3: ரெண்டு பொண்ணு ஒரு பையனுங்க. பிள்ளைகளை ரெண்டு பேர்த்தையும் கட்டி கொடுத்தாச்சு. பையனுக்கும் கல்யாணம் முடிச்சாச்சுங்க.
2: சரிங்க.
3: பெரிய பொண்ணு மாலமேட்டுல கொடுத்துருக்குதுங்க.
2: சரி.
3: சின்ன பொண்ணு தாராவரம் மட்டும் நல்லாம்பாளையத்துல கொடுத்துருக்குதுங்க. பையனுக்கும் உள்ளூர்லயே மேரேஜ் பண்ணிட்டுங்க.
2: சரி.
0: ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: தங்கவேலு. தங்கவேலு.
0: தங்கவேலு ஐயா என்ன பண்றீங்க?
4: விவசாயம் தானே.
0: விவசாயம் தான். இப்ப உங்க தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
4: ஒண்ணும் இல்லை, தண்ணியே இல்லைங்க.
0: ஆமா. தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இந்த பருவம் வந்து ஆடிப்பட்டத்துல விதப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆடிப்பட்டத்துல என்ன விதப்பீங்க?
4: மக்காச்சோளம்.
0: மக்காச்சோளம்,
4: வெள்ளச்சோளம்.
0: நீங்க எடுத்து எங்கெங்கெல்லாம் அனுப்புவீங்க?
4: தாராபுரம்.
0: இங்கே இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்க. அதை தாண்டி இந்த பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோளத்துக்கு அடுத்து இது இது விதைக்கணும், இதுக்கப்புறம் இது விதைக்கணும், என்னென்னலாம் வரிசையா இருக்கும்?
4: தண்ணி இருந்தா மறுக்க வெள்ளாம இருக்கும்.
0: வெள்ளாம. கிணத்து பாசனத்தை நம்ம இருக்கீங்களா? இல்ல வானம் பார்த்த பூமியா?
4: வானம் பார்த்த பூமி.
0: வானம் பார்த்த பூமி. சரிங்க சரிங்க. அது போக மாடுகண்ணெல்லாம் வச்சிருக்கீங்க?
4: மாடுகண்ணு
0: விவசாயத்துக்கு உப தொழில் தானே?
4: அதெல்லாம் டேட் விட்டு ஓட்டிக்க வேண்டியது.
0: சரிங்க சரிங்க சரிங்க. அது டிராக்டர் அவ்வளவுதான்.
4: ஆமா.
0: சரி. முந்தி காலத்துல மாட்டை போடுத்து கலப்பை ஓட்டி எல்லாம் பண்ணுவோம். இப்ப வந்து டேட் விட்டு உழவு ஓட்டிட்டு போனாங்கன்னா தீந்து போச்சு. அவ்வளவு வேணும். சரிங்க. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் யாராரு சொல்லுங்க?
4: ரெண்டு பேர் தானே. பையன் நாகராஜன். என் பேர் தான். மனைவி
0: இல்லையே.
1: எல்லா நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு. நம்மளுக்கு வந்து கோட எப்பம்ல சிறப்பா கேட்பேன்.
2: மகிழ்ச்சியா ஐயா உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
1: பாடல பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டு கேட்டுனுங்களா?
2: சரிங்கய்யா.
1: அந்த பாட்டை போடுங்க சார்.
2: பாடலை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சியோட இருப்போங்கய்யா.
1: சரி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் இங்கிருந்துதான் வந்துட்டு இருக்கு. இப்ப பக்கத்துல கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய மரம், நல்ல நிழல், அந்த மரத்து அடியில இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துல ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்லலாம், இவங்க இல்லாம இந்த பகுதியில எந்த போக்குவரத்துமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
5: உங்க பேர் மாசிங்கா?
4: மாசிங்கா, சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த பகுதியில இருக்கீங்க?
5: நான் ஒரு 15 வருஷமா இங்க டிராவல்ஸ் கார்ல வாடகைக்கு
4: போயிட்டு இருக்கேன். சரிங்க. இந்த பகுதியில பெரும்பாலும் எங்க மக்கள் வாடகைக்கு போவாங்க? எங்க கேட்டது?
5: கோட்டஞ்சபுரம், பழனி, கோயம்புத்தூர், மதுரை, எல்லாருக்கும் போவாங்க.
4: சரி, அதுவும் முக்கியமான மையத்துல இருக்கக்கூடிய பகுதி கூட.
5: ஆமா,
4: நீங்க சொல்லுங்க. இந்த
5: களிமஞ்சத்துல வேற என்னெல்லாம் சிறப்புங்க? மல்லீஸ்வரன் கோயில் சிறப்பு, ரெண்டாவது மல்லகுண்டாவரம் முத்துமாரியம்மன் கோயில் சிறப்பு, கள்ளிமந்தியம் காளியம்மன் கோயில் சிறப்பு, போத்தமடியில மார்க்கண்டேஸ்வரர் சிறப்பு,
4: அப்புறம் இந்த பக்கம்
5: கருப்பு கோயில் சிறப்பா இருக்கு.
4: இந்த பகுதியில முருங்கை, அது இல்லாம அந்த கண்ணுவணி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி வேற என்னென்னலாம் பயிரிடுவாங்க?
5: பருத்தி, மக்காச்சோளம், காய்கறி எல்லாம், அவரைக்காய், அந்த தக்காளி,
4: முருங்காய்,
6: சொல்லுங்க.
4: கரியாம்பட்டி,
7: அம்மாவட்டி, பூத்தம்பட்டி, கேட்டிவாளையம், அதுக்கு வந்துட்டு மூலனூர், இது பழனி, ஒட்டாஞ்சிதரம், சத்திரப்பட்டி, கணக்கம்பட்டி, எல்லா பக்கம் போவோம். பொருளூர், எல்லா பக்கம் போவோம். பாகரை அப்படி எல்லா பக்கம்
4: போவோம்.
7: இந்த பக்கம் வந்தோம்னா இடையகோட்டை, கரூர், செவ்வாதுபட்டி, அந்த மாதிரி வளம்.
4: இப்படி ஏன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தெரியாத வழியே கிடையாது, எல்லா வழியும் எடுத்துடுவாங்க. நம்மோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம அறிவிப்பாளர் அபிஷேக் அவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டேன் இல்லையா அபிஷேக்? எப்படி இருக்கு களிமந்தயம்?
7: களிமந்தயம் அப்படிங்கிற ஊரை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒட்டஞ்சத்திரத்துல மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்கு இல்லையா? அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு இருக்கிற மொத்த சப்ளையுமே களிமந்தயத்துல இருக்கிற சுற்றுவட்டார கிராமத்துல இருந்தும் போகுது. தக்காளி ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், முருங்கைக்காய் ஆகட்டும், அனைத்து காய்கறிகளுக்குமே வந்து அதிக மகசூல் இருக்கிற ஏரியா, அதிக விளைச்சல் இருக்கிற ஊரே, விவசாய பெருமக்கள் அதிகம் கூடியிருக்கிற ஊர் தான் களிமந்தயம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஊருக்கு வந்திருக்க நம்ம கோடை பண்பலைக்கு நேயர்கள் அனைவரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க.
4: நிறைய பேர், ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் சாமிநாதன்.
4: சாமிநாதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: டெய்லரிங்க.
4: சரிங்க, வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு?
8: 4 பேருங்க.
4: யாரு, அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
8: எங்க, என் பேரு சாமிநாதன், எங்க வீட்டுக்கு

0: என்னுடைய
1: பொழுதுபோக்கு டிவி பாக்குறது, செய்தி கேக்குறது, டெய்லரிங்
0: வேலை. மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வினோத்குமார்.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: ஆட்டோ ஓட்டுறீங்க.
0: ஆட்டோ ஓட்டுறீங்க. இப்ப நிறைய ஊர் பேர் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, வேற என்னென்ன பகுதியில ஊர் எல்லாம் இருக்கு? இந்த பக்கம்
2: பொங்கமலசு, சிறப்பொங்கமலசுங்க, கலிந்தியா, தப்பக்கா வலசு, அம்மாவட்டி, கரியாம்பட்டி, கூத்தம்பட்டி, கேட்டு விளையுங்க. அப்புறம் இங்கிட்ட எடுத்துட்டோம்னா கீரனூர், வாடிப்பட்டி, தேவத்தூர், மடுராம்பட்டி, பழனி. ஆமா,
0: நிறைய பகுதிகள் இருக்கு. அதாவது ஆட்டோ ஓட்டுநர்களை கேட்டா எல்லா பகுதிக்கும் வழி சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் சரியான நிறைய மேப்ல கூட இல்லாத ரோடு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப எந்த பகுதியில இருந்து இந்த இப்ப கரூர் போகணும்னா நிறைய பேர் சுத்தி போவாங்க. இந்த பக்கம் இந்த வழியா போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். ரொம்ப ஷார்ட் ரூட் அப்படின்னா எந்த ரூட்?
2: ஆனா கீரனூர், கீரனூர்ல இருந்து அப்படியே கன்னிவாடி, சிலத்தாரை வர அப்படியே கரூர் பைபாஸ்.
0: ஈரோடு அப்படின்னா?
3: ஈரோடு வந்து தாராபுரம் போய் போற சுத்து, மூலனூரு, வெள்ளக்கோவில், முத்தூர், ஈரோடு.
0: இதுதாங்க ஆட்டோ ஓட்டுநர் இவங்களுக்கு சொல்றாரு. இவரு ஆட்டோ ஓட்டுநர், இவர் எல்லாமே ஒரு சிறப்பாக இந்த பகுதியில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஆண்டவன், ஆட்டோ ஓட்டுநர்.
0: அருமை ஐயா. நீங்க எத்தனை ஓட்டங்களா ஆட்டோ ஓட்டிட்டு
4: இருக்கீங்க? 5 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு
0: இருக்கேன். சரிங்க, மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சு. உங்க வீட்டுல மத்த எத்தனை பேரு?
4: மொத்த 4 பேரு.
0: பேர்லாம் சொல்லுங்க.
4: ஜெயசித்ரா, வந்தகிஷோர், சசிதரன்.
0: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: மஞ்சவர்கள் இருந்து பாட்டு கேட்டுருந்தோம்.
0: என்ன பாடல்?
4: மாமா அப்படின்னு.
0: மாமா உன் பேரு கேட்டுருவோமா?
4: கேட்டுருவோம்.
0: நன்றிங்கய்யா.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தியம் பகுதியில இருந்து இளையா வசீகரன்.
5: ஆமாண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்பான நேயர்களோட நேரம் போனதே தெரியல. கிளம்பணும் அப்படின்ற நீங்க சொன்னோட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களோட.
4: ஏன்னா நேரமும் கிட்டத்தட்ட ஆயிருச்சு, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரிங்கம்மா,
6: கொடை பெண்மலைக்கு இனிய உதய நாள் நல்வாழ்த்துக்கள். 27 ஆண்டு என்றென்றும் நல்வாழ்த்துக்கள்.
7: 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றென்றும் வாருங்க.
8: கொடை பெண்மலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
7: எங்களுடன் இனிதே பயணிக்கும் கோடை பண்பலைக்கு 27 உதய நாள் வாழ்த்துக்கள்.
4: அழகான ஒரு உதய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில நம்மோட உறுதுணையாக பயணித்த நம்ம அறிவிப்பாளர் அபிஷேக், அப்புறம் வசீகரன், இவங்களோட சேர்ந்து நானும் நிகழ்ச்சி சேர்ந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

இது கோடைப்பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. நேரலை நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்கள். இனி வருவது கோடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மகளிர் நேரம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. இது எங்கள் பேசும் மொழியாய், உணர்வுகளை தாளாட்டும் தென்றலாய், இனிய இசை பாடும் இனிமையாய். இது நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று கண்டுபிடி கண்டுபிடி. இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகங்கள் வரலாம். 24, 24, 29 அனைத்து மகளிரும் வரலாம். 24, 24, 26 முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கம். யாருமா பேசுறீங்க?
4: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
2: எப்படினாலும் லைன் புடிச்சு வந்து பேசிடணும் அப்படிதானே?
4: நினைச்சிருக்கிறது
2: அது தொடர்பா நீங்க ஒரு 3 கேள்விகள் கேட்டுட்டு சரியான பதில சொல்லணும், சரிங்களா?
4: ஓகே மேம்.
2: 3 கேள்வி கேளுங்க. என்ன பூனு?
4: இது என்ன பூ?
2: சிவப்பு கலர்ல இருக்கும், 7 எழுத்து இருக்கிற பூ. இது
4: 7 எழுத்து? பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா பூ?
2: சின்ன சின்னதா தான் இருக்கும், கொஞ்சம் நார்மலா பெருசா தான் இருக்கும். 5-6 இதழ்கள் இருக்கும் அதுல. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: செம்பருத்தி பூவா?
2: எப்படி கரெக்டா சொன்னீங்க.
4: ஆமா.

0: சரி, செம்பருத்தி பூவை பத்தி வேற என்னென்ன தெரியும் உங்களுக்கு?
1: செம்பருத்தி பூ வந்து உடலுக்கும் நல்லது, டீ போட்டு குடிக்கலாம்.
0: ஆமா, மூலிகை டீல போட்டு தருவோம். அதோட இலைகள் எல்லாமே
1: தலைக்கு எண்ணெயில ஊற வச்சு தலைக்கும் தேய்ச்சுக்கலாம்.
0: அப்படி செஞ்சா உண்மைக்கு நிறைய முடி வளருமா?
1: நன்றிங்கம்மா,
0: அருமையா விளையாண்டீங்க வசந்தீமா. இது கோடை பண்பலின் 100.5 மகளிர் நேரம். இன்று கண்டுபிடி கண்டுபிடி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்க்கா. கரூர் மணவாடி கிராமம் பெருமாள் பட்டியிலிருந்து கீதா மணிகள் பேசுறேங்கக்கா. நல்லா இருக்கீங்களாங்கக்கா?
0: நலமா இருக்கும் கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்கக்கா.
0: சரி, இது கண்டுபிடி கண்டுபிடி இப்ப விளையாட போறோம், சரிங்களா?
2: சரிங்கக்கா.
0: சரி, இது வந்து ஒரு பறவை.
2: பறவையாங்கக்கா?

0: அது எல்லா பக்கமே இருக்குமா அங்கம்?
1: அடர்ந்த மரங்கள் இருக்கிற எல்லா பகுதியிலுமே அந்த பறவை இருக்கும். கண்டுபிடிக்க முடியுதா? சரி, இன்னொரு நேயர் வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் பதில் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம், இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12 மணி 7 நிமிடம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து ஐயம்மாள் பேசுறேன்.
1: ஐயம்மாளம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் மேடம். நீங்க எல்லாம் நிறைய நல்லா இருக்கிறீங்களா?
1: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்கு? வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதுங்களா?
2: காலையில இருந்து தூரல் தூரிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது.
1: இதமா இருக்கு. அப்படிதானே, வெயில் இல்லாம கொஞ்சம் இதமான சூழ்நிலை இருக்கு.
2: ஆமா மேடம், ரொம்ப சூடா இருக்கும், வீட்டுல உட்காரவே முடியாது, அவ்வளவு வேர்வையா இருக்கும்.
1: இப்ப நல்லா ஜில் ஜில்னு இருக்கு அப்படிங்களா? சரி, இது வந்து இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா கண்டுபிடி கண்டுபிடி. சரியா? ஏழு எழுத்து பறவை இது.
2: ஏழு எழுத்து பறவை?
1: ஆமா. இது தொடர்பா நீங்க 3 கேள்விகள் கேட்கலாம்
2: மேடம். இது அதிசயமான பறவை தானே மேடம்?
1: அதிசயமான பறவை
2: தான். இது பாலைவனத்துல இருக்குமா? குளிர்ந்தான
1: இல்ல, அடர்ந்த மரங்கள் இருக்கிற எல்லா பகுதிகளையுமே இது இருக்கும். மரகத பச்சை கலர்ல இருக்கும் இந்த பறவை.
2: ஆறு எழுத்துங்களா மேடம்?
1: ஏழு எழுத்துங்கம்மா.
2: ஏழு எழுத்தா? மரம் எதனா கொத்தற பாருங்களா?
1: இல்ல இல்ல, மரம் கொத்தி இல்ல. அது இது புறாவோட வகை சேர்ந்த பறவை. மரகத பச்சை நிறத்துல இருக்கும் இந்த பறவை. மிக அமைதியான அழகான பறவை.
2: அன்னப்பறவைங்களா?
1: இல்லைங்களே, அன்னப்பறவை இல்லையே.
2: அவுட் ஆயிடுனா?
1: அவுட் எல்லாம் ஆகல. சரிங்களா, சரி, வர நேயரா சொல்லுவாங்களான்னு கேட்போம். ஒரு பாடலை தொடர்ந்து

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
6: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை செல்லும் நேரம் நண்பகல் 12:15 இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
7: வணக்கம். நூர்ஜஹான், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க நூர்ஜஹான்?
7: நல்லா இருக்கோம்.
6: கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
7: இல்லையே, லைன குடிக்கிறதுல புத்தியா இருந்தேன்.
6: சரி, இது வந்து ஒரு பறவை, சரிங்களா? ஏழு எழுத்து. இன்னும் 3 கேள்வி நீங்க கேளுங்க. நான் 2 கேள்விக்குரிய பதில் சொல்லிட்டேன்.
7: என்ன கலர்ல இருக்கும்?
6: மரகத பச்சை கலர்ல இருக்கும். அதுக்கு பேரே மரகத பச்சை நிற பறவைன்ற பேரும் இருக்கு அதுக்கு. புறா வகையை சேர்ந்தது. இல்ல, நார்மலான அளவு தான் பறக்கும்.
7: அளவு பெருசா இருக்குமா சின்னதா இருக்கும்?
6: புறா சைஸ் தான் இருக்கும் பறவை. கண்டுபிடிச்சிட்டீங்களா நூர்ஜஹான்?
7: மூக்கு என்ன கலர்ல இருக்கும்?
6: எல்லா பறவைக்குமே மூக்கு ரோஸ் கலர்ல இருக்கும். இது என்ன புதுசா ஒரு கேள்வி கேக்குறீங்க?
7: ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
6: ஆமா, காகத்துக்கு கருப்பு கலரா இருக்கும், புறாவுக்குலாம் ரோஸ் கலர்ல தானே இருக்கும்.
7: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: பஞ்சவர்ண கிளி இல்ல, கிளி வகைன்னு சொல்லிருப்போம்ல, இது புறா வகைன்னு சொல்லியாச்சு.

0: இப்ப பதில் சொல்லலாமா இல்ல வர நேரிட்ட கேட்டுக்கலாங்களா? மகளிர் நேரம் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதா மேடம்.
0: சுதா எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம் சுதா அம்மா. கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு இப்ப மகளிர் நேரத்துல விளையாண்டுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பறவை, ஏழு எழுத்து இருக்கிற பறவை, புறா இனத்தை சேர்ந்த பறவை.
1: மரகத புறாவாங்க மேடம்.
0: மரகத புறாதாங்க. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க சுதா? மூணு கேள்வி கேட்டிருக்கணும்ல என்கிட்ட. நீங்க எடுத்த எடுப்புலயே வந்து பதில் சொல்லிட்டீங்க.
1: நீங்க மூணு நேரத்தை கேட்டீங்கல்ல, அந்த கேஸ்டிங்ல தான் சொல்றேன்.
0: பாத்தீங்களா, மூணு பேரும் உங்களுக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பதில் சொல்லணும்ன்றதுக்காக அவங்க விட்டு கொடுத்திருக்காங்க. அப்படிதானே சுதாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அருமையா சொன்னீங்க சுதா, நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: மதுரையிலிருந்து மகாலட்சுமி பேசுறீங்க.
0: மதுரையிலிருந்து மகாலட்சுமி பேசுறீங்க. மதுரை எப்படி இருக்கு?
2: சூப்பரா, நைட் மழை வச்சுங்க.
0: மகாலட்சுமி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க. ஆடு
0: என்னங்கம்மா?
2: ஆடு மேய்ச்சிருக்கோம் மேடம்.
0: அப்படிங்களா, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
2: நாங்க 100 பேர் மேய்ச்சிருக்கோம். 20-30 ஆடு.
0: காலையில எத்தனை மணிக்கு போயிட்டு வருவீங்க?
2: காலையில 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு
0: போறோம். சாப்பாடு எல்லாம் கொண்டு போயிருவீங்களா இல்ல அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருவீங்களா?
2: இல்ல, சாப்பிட்டு தான் போறோம்.
0: சரிங்கம்மா, சரி. இது வந்து ஒரு மரம். என்னங்கம்மா?
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்கம்மா. இது வந்து ஒரு மரம், 5 எழுத்து இருக்கிற ஒரு மரத்தோட பேரை நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன்.
2: சரிங்க மேடம்.
0: அது தொடர்பா நீங்க 3 கேள்விகள் கேட்கலாம்.
2: பெரிய படரம்.
0: பெரிய மரம் தான், படர்ந்து விரியக்கூடிய மரம் தான்.
2: ஆலமரம்.
0: ஆலமரமே தான்.
2: ரொம்ப
0: நன்றிங்கம்மா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: செவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது 100.5 மகளிர் நேரம். இன்று கண்டுபிடி கண்டுபிடி. பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:25. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாங்க திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமத்துல விஜயா பேசுறேன் சகோதரி.
0: எப்படி இருக்கீங்க விஜயாமா?
1: நல்லா இருக்கும் சகோதரி. நீங்க நல்லா இருக்கீங்க சகோதரி?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். உங்க ஊர்ல என்ன மழை பெய்யுதா இல்ல வெயில் அடிக்குதுங்களா?
1: முயற்சி
0: பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை வரைக்குமே பேசலாம்ல.
1: இன்னைக்கு
0: ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, நாளைக்கு கண்டிப்பா பேசிடலாம். சரிங்களா?
1: ரொம்ப சந்தோஷம்
0: சகோதரியே. சரி, இது வந்து ஒரு விலங்கு.
1: சரி சகோதரியே.
0: அது தொடர்பா நீங்க ஒரு 3 கேள்வி கேட்கலாமேன்ட்ட.
1: இது ஒரு விலங்கு.
0: ஆமா.
1: அது எத்தனை எழுத்துக்கள் வரும் சகோதரி?
0: 6 எழுத்துல வரும்.
1: 6 எழுத்துல வரும். அது எந்த மாதிரி, வீட்டுல வளர்க்குற மாதிரியா இல்ல வெளியில?
0: இல்ல இல்ல, அது காட்டுக்குள்ள வளர்ற விலங்கு தான்.
1: காட்டுக்குள்ள வளர்ற விலங்கு. அது எந்த மாதிரி பாதுகாப்புன்றதா? பாதுகாப்பு நம்மளே வளர்த்துக்கலாமா இல்ல பாதுகாப்பு விலங்கு வளர்க்க?
0: இல்ல இல்ல, அது காடுகள்ல தான் வளரும். அந்தது வேகமா ஓடுற விலங்கு.
1: காடுகள்ல வேகமா ஓடுறதா?
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? முயற்சி பண்றீங்க.
1: கலர் எந்த மாதிரி கலர்ல இருக்கும் சகோதரி?
0: வெள்ளை நிற புள்ளிகள் வந்து உடம்புல இருக்கும். அது உடம்புல
1: வெள்ளை நிற
0: புள்ளி.
1: வரி குதிரை.

0: வரி குதிரை இல்லையே. ஓ, வேகமா ஓடுனோனே குதிரையும் வேகமா ஓடு நினைச்சிட்டு அதை சொல்லிட்டீங்களோ. அருமையா முயற்சி பண்ணீங்க விஜயம்மா, நன்றிங்கம்மா. இதுக்குடைய பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் மகளிர் நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: கரூர் வெங்கமேடு வீதிலிருந்து பரமேஸ்வரி சுரேஷன்கா.
0: லைனை புடிச்சு வந்து பேசிடணும் அப்படிதானே? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க நம்ம பண்பலையோட பேசுறதுல. சரிங்கம்மா, இப்ப வந்து இது ஒரு விலங்கு, ஆறு எழுத்து, இது தொடர்பா நீங்க ஒரு மூன்று கேள்விகள் என்கிட்ட கேட்கலாம்.
1: இது என்ன நிறம் செய்யும்?
0: வெள்ளை நிற புள்ளிகள் வந்து உடம்புல இருக்கும், காபி கலர்ல இருக்கும் அந்த விலங்கு. வேகமா ஓடும். என்ன வகை சார்ந்ததுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: வேகமா ஓடக்கூடியதா?
0: ஆமா, வேகமா ஓடும், கூட்டமாகவும் வாழும்.
1: சிறுத்தை புலிங்கா?
0: இல்லீங்களே. அதுக்காக தான் என்ன வகையான விலங்குன்ற மாதிரி கேட்டீங்களோ. இல்லைங்கம்மா, இல்ல, வரிக்குதிரையும் இல்ல, சிறுத்தை புலியும் இல்ல. சரி, அருமையாக விளையாண்டிங்க, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம், இது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் மகளிர் நேரம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சித்ரா, நாமக்கல் மாவட்டங்க.
0: சித்ராமா, எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கேங்க.
0: ஏன் எவ்வளோ மாதிரி டல்லாக பேசுறீங்க சித்ராமா?
1: இல்லைங்க, நல்லா தான் பேசுகிறேன். காத்து
0: காத்து அடிக்கிறதால அப்படி பேசுகிற மாதிரி கேட்குதுங்களோ.
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, சரி. இது வந்து ஒரு விலங்கு, சரிங்களா? காட்டு விலங்கு இது. இது தொடர்பா நீங்க மூணு கேள்வி என்கிட்ட கேளுங்க, பதில கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: சரி. ஹலோ.
0: சொல்லுங்கம்மா சித்ராமா. இது ஒரு காட்டு விலங்கு, வேகமா ஓடும், கூட்டமா தான் வாழும். மான் இல்லையே, ஆறு எழுத்து இருக்கிற விலங்குன்னு சொல்லிட்டோம். ஒரு பாதி ஆன்சர் சரியா சொல்லிட்டீங்க, மான் தான். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு எழுத்து சேர்த்து வரும்.
1: மான்
0: குட்டிலாம் இல்ல. புள்ளி மான் தான், ஐந்து எழுத்து தான். தவறுதலா ஆறு எழுத்துன்னு சொல்லிட்டேன், ஐந்து எழுத்து புள்ளி மான் தான். சரியா சொல்லிட்டீங்க சித்ராமா, ரொம்ப நன்றிங்கம்மா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய மகளிர் நேரம்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் 6R சிதம்பரம் சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா

0: கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய்

விவசாய வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுவே இப்போலாம் ஒரு ஸ்கேமா போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். ஒருத்தர் சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர ஷேர் மார்க்கெட் மெசேஜஸ் நம்பி கிட்டத்தட்ட 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காரு. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, நமக்கு சோசியல் மீடியா குரூப்ல ஒரு இன்வைட் வரும். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய லெவல்ல ப்ராஃபிட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு.

0: இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஒரு டேஞ்சரஸான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மள நம்ப வைக்க குரூப்ல டெய்லி ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவாங்க, ஃபேக்கா ட்ரேடிங் ரிசல்ட்டும் காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், சரி இது உண்மைதான் போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அதுல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுவாங்க. நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் ப்ராஃபிட் எங்கன்னு கேட்டா டாக்ஸ் பே பண்ணும், இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், குரூப் காணாம போயிரும், அட்மின்ட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் வராது. நமக்கு கடைசியில தான் புரியும் இதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே பிளான்ட் சைபர் ஃப்ராடுன்னு. இதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கணும்னா, எப்பயுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டீட் ப்ராஃபிட்னு ஒண்ணுமே இல்ல. சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நம்ம மொத்த சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்ற இடம் சேஃபா இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கன்ஃபார்ம் பண்றதுல தப்பே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத சேஃபா பண்ணுங்க, ஸ்கேம் ஆகிராதீங்க.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: ஆரம்பிக்கலாங்களா?
2: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர் தான்
6: கோடை பண்பலை.
5: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான். இருக்கும்
6: வெறித்தனமா இருக்கும்,
7: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி,
5: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
7: கோடை பண்பலை 100.5.
5: நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான்.
2: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
5: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
2: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
5: எத்தனை

நினைவுகளுக்கு இசை சேர்க்கும் அன்பின் அலைவரிசை 100.5 இதுவரை ரசித்தோம் மகளிர் நேரம். 100.5 இனி காவிய கானங்கள் வரும் நேரமாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொலை வானொலி 100.5.
1: பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேயர்களே,

அம்மா பாடிய தாலாட்டும் அப்பா ரசித்த இசைகளும் காலம் கடந்த பின்னாலும் காதில் இனிமை சேர்க்கும். பழைய பாடல்கள் வெறும் இசையில்லை, நம் மனதில் பல நினைவுகளை தட்டி எழுப்பும் தாரக மந்திரம். கேட்போமா காவிய கானங்களை நம் நினைவலைகளோடு? கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவரின் விருப்பத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், சுசீலாவின் இனிய குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதனின் இனிமையான இசையில் ஸ்ரீதர் இயக்கிய படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. படம் வெளிவந்த ஆண்டு 1974 நவம்பர் 7. என்ன படம்? உரிமை குரல் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது.

8 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலினி 1963 May 10 வெளிவந்த பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் தர்மபுரி, பாகல்பட்டி, பெருமாள், மகாலட்சுமி இவர்களுக்காக விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசைத்தர டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் பாடலுக்கு குரல் தந்துள்ளார் டி எம் சவுந்தரராஜன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: பழைய நினைவலைகளை இன்பமாய் மீட்டிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல், நாகல் நகர், தேவி, சிவானி, ஸ்ரீ, உமா, மோனிகா, கவின். இவர்கள் விருப்பத்தில் CV ராஜேந்திரன் படத்தை இயக்க, MS விஸ்வநாதன் தேனிசை தர, TM சவுந்தரராஜன், P சுசீலா இணைந்து பாட கண்ணதாசன் வரிகள் தந்திருக்கிறார். 1972 ஜனவரி 26 வெளிவந்த ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.
6: ராஜா

அமுத கானங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தங்கப்பதக்கம் இது படத்தின் பெயர். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாச உள்ளங்கள் சேலம், கீழ்ப்புலியூர் வெங்கடேஷ், கோமதி, கவினா இவர்களுக்காக பி மாதவன் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன், பாடலை தனித்து பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1974 ஜூன் 1.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
6: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
7: இதையும் தொட்ட காலங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1966 ஜூன் 16 வெளிவந்த தனிப்பிறவி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். இவருக்காக MA திருமுகம் இயக்கம் தர, KV மகாதேவன் இசை தர, கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன், P சுசீலாவின் இனிய குரல்களில் ஒரே முறை பாடல்.

1:27 கடித வெளி விருப்பகானங்களாய் இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1957 மே 19 வெளிவந்த சிவகங்கை சீமை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் தாராபுரம் ஜீவா காலனி முருகநாதன், இளவரசி மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி இவர்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியுள்ளனர் TM சவுந்தரராஜன், TS பகவதி. பாடலை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். இணைந்து இசையமைத்துள்ளனர் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படத்திற்கு இயக்கம் தந்துள்ளார் கே சங்கர்.

0: வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
5: ஒரே ஒரு பெயர்தான் கோடை பண்பலை.
6: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
7: வெறித்தனமா இருக்கும்.
8: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
9: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
8: கோடை பண்பலை 100.5.
10: எல்லா நாளுமே
11: நல்ல நாள் தான்.
10: எல்லா நேரமும்
11: நல்ல நேரம் தான்.
4: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
12: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
4: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
13: எத்தனை

0: கொடை பண்பலை 5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான்.

ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 வர காத்திருக்கிறது வென்றார் வந்தார். இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா யார் வரப்போறாங்க? தேன் ஏதாவது கொண்டுட்டு வருவாங்களோ, இல்ல பறந்து வருவாங்களோ? எந்த மாவட்டம்? ஆமாங்க, தேனி மாவட்டத்தில இருந்து தான் ராணி அவங்க வராங்க சிறப்பு விருந்தினரா வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு. இனிய காலங்களின் இன்ப உலாவை இது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி கலாட்டா கல்யாணம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன். இவருக்காக MS விஸ்வநாதனின் தேன் இசையில் CV ராஜேந்திரன் இயக்கத்தில் பாலி வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாட 1968 ஏப்ரல் 12 வெளிவந்த திரைப்படம் பாடல் நல்ல இடம் நீ வந்த இடம் கேட்போமா?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நேயர் வந்துட்டு கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, டாக்டர் இந்த மாதிரி புது தொழில்நுட்பம்னு சொல்கிறீங்க, நவீன முறையில் சிகிச்சை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி செய்கிறீங்க, இது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பயங்கர

0: பயங்கர செலவாகுது, காஸ்ட்லியாக இருக்குது. இது செய்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை டாக்டர், இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்னு கேட்குறாரு. பயங்கர இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் என்னால் கொடுக்க முடியும். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மாறிட்டே தான் வந்துட்டுருக்கு. எப்படி காலத்தில் மொபைல் ஃபோன்லேருந்துட்டு ரிங் ஃபோன்லேருந்து மாறி இப்போ செல்ஃபோன் வரைக்கும் மாறிடுச்சோ, நாளைக்கு வந்துட்டு செல்ஃபோனே தேவை இருக்காது, ஜஸ்ட் ஒரு காதில் ஒரு ஒரு இயர்ஃபோன் ஒன்று வச்சுட்டு அதே ஃபோனாக மாறிடும். அந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கும்போது நம்ம அதனுடைய பயன்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கே தெரியும், செல்ஃபோன் வந்துட்டு புதுசாக வரும்போது பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு 100,000 பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் செல்ஃபோன் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் யார்கிட்டையாவது ஃபோன் இல்லாமல் இருக்காங்களா, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் ஒரு புது நவீன அறுவை சிகிச்சையோ முறையோ இல்லை ஒரு காஸ்ட்லியான ஒரு இன்ஜெக்ஷனோ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எப்போவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் நிறைய பயன்படுத்த இந்த ட்ரீட்மெண்ட்ஸினுடைய காஸ்ட் வந்து குறையும். உதாரணத்துக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வந்துட்டு நாங்கள் தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு சென்டராக நாங்கள் இருந்தோம். நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையினுடைய பயன் புரியல. ஸோ அவங்க யோசித்தாங்க, இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு மிஷினை வாங்கி போடணுமா, பேஷண்ட் வருவாங்களா, அவ்வளோ செலவு பண்ணுவாங்களான்னு யோசித்தாங்க. ஆனால் 3 வருடங்களில் நாங்கள் அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், நிறைய பேஷண்ட்டுக்கு நல்ல எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நாளுக்கு நாள் மக்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு ரோபோட்டிக் சர்ஜரினா எங்களுக்கும் பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் ரோபோட்டிக் சர்ஜரியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் டெக்னாலஜியினுடைய ஒரு மறுபிறவின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் எப்போவுமே காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் இன்றைக்கி இப்போ எல்லாத்துட்டையும் இருக்கிறதுனால அதே அறுவை சிகிச்சை முறையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன், எங்களுடைய காஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய பேர் இந்த முறைகளை பயன்படுத்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்போவுமே குறையும். ஸோ ஆரம்பத்தில் வேணால் இந்த மாதிரி டெக்னாலஜி நமக்கு கைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கலாம், ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நாளடைவில் நிறைய பேர் அதை வந்துட்டு புரிஞ்சு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் செலவும் குறையும்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: பழைய காலங்களின் அணிவகுப்பாய் இது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான். இவர்களுக்காக ASA சாமி இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் பாடலுக்கு குரல் தந்துள்ளனர் TM சவுந்தரராஜன், P சுசிலா. பாடல் வரிகள் தந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். படம் 1963 வெளிவந்த கடவுளை கண்டேன்.

மாலை வெட்டட்டுமா, பந்தல் தோரணம் கட்டட்டுமா, கொட்டு மேளம் கொட்டட்டுமா, குளிந்த மாலை சூடட்டுமா, பச்சை வாழை வெட்டட்டுமா, பந்தல் தோரணம் கட்டட்டுமா, கொட்டு மேளம் கொட்டட்டுமா, குளிந்த மாலை சூடட்டுமா.

மறந்து பாடட்டுமா, உறவை மறந்து ஆடட்டுமா, பேரை மாற்றி சொல்லட்டுமா, பெண்ணே என்று கூறட்டுமா, ஊரை மறந்து பாடட்டுமா, உறவை மறந்து ஆடட்டுமா, பேரை மாற்றி சொல்லட்டுமா, பெண்ணே என்று கூறட்டுமா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கடித வெளி விருப்பகானங்கள் காற்றில் கவி பாடி கொண்டிருக்கிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். காசைதான் கடவுளடா, இது படத்தின் பெயர். படம் வெளிவந்த ஆண்டு 1972 மே 19. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாசநேயர்கள் குன்னத்தூர் சுருக்குப்பாளையம் வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், ரேணுகா, ரமேஷ், ரித்து இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில் படத்தை இயக்கியுள்ளார் கோபு. பாடலை ரம்யமாக பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

1:53 பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ஓடையக்காட்டூர் ராமசாமி, கவின், ருக்மணி, பூபதி இவர்களுக்காக M.A. திருமுகம் இயக்கத்தில் K.V. மகாதேவன் இசையமைப்பில் 1962 April 13 வெளிவந்த தாயை காத்த தனையின் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை பாடியுள்ளனர் T.M. சவுந்தரராஜன், P. சுசிலா.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் பெரியகுளம் முருகன், லீலா, கீதா, அருண், லட்சுமி இவர்களுக்காக 1965 ஆகஸ்ட் 28 வெளிவந்த கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் இதமான இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் மீண்டும் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாட.

நேயர்களின் விருப்பகானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன்.

இளையராணி திருப்புரம்பியத்தில் இருப்பதாகவும் அங்கே வந்தியத்தேவனும் வரவேண்டும், அவர்களுடனே அவனும் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் இடும்பன்.

0: அதற்கு வந்தியத்தேவனும், தானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும், ஆகையால் வருகிறேன் என்று கூற, இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்தன. வானதியின் கதி என்ன? தெரியவில்லை. மதுராந்தகர் என்னானார்? தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆகப் போகிறது? அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச்செயலை விட பன்மடங்கு சதிச்செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் பிரயோஜனகரமானதுதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள்? மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால் பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போகத்தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியோர்கள் சொல்வது இதைத்தான் போலும். அவள் எவ்வளவு பயங்கரமான சதிச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள அவன் மனத்தில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தென்பட்டாலும் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தை பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களை பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய், அங்கேதான் என்னோட முக்கிய சத்ரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பதேன்? முக்கிய சத்ரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிடுகிறான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனத்தில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிற்று. அந்த அதிசய ஊர்வலம் போய்க்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளைத் தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்க்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளிப்பனையைச் சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்தான். ரவிதாசன் முதலியவர்களை அவர்களுடைய சதியை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனையும் அவன் குதிரையையும் அழைத்து வந்தார்கள்.
1: அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களைத் தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய் என்றான் ரவிதாசன்.
0: அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய் இல்லையா மந்திரவாதி? என்று கூறி வந்தியத்தேவன் நகைத்தான்.
1: சிரி சிரி, நன்றாய் சிரி
0: என்று சொல்லி ரவிதாசனும் சிரித்தான். அந்த சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதை கேட்டு பக்கத்தில் எங்கேயோ கோட்டான் ஒன்று முனகியது. வந்தியத்தேவனுடைய உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த அந்த காட்டின் மத்தியில் வாடைக்காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக காணப்பட்டது. ஏன்? அங்கே மழை கூட அவ்வளவாக பெய்ததாக தெரியவில்லை. தரையில் சில இடங்களில் மட்டும் மழை துளிகள் சொட்டி ஈரமாயிருந்தது. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. அங்கே வந்து சேர்வதற்குள் வந்தியத்தேவனுடைய அரைத்துணி உலர்ந்து போயிருந்தது. சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மீது உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில் வந்தியத்தேவன் உட்கார்ந்து பள்ளிப்படை சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில்

0: காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் அவனுடன் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள். பள்ளிப்படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் இரண்டை மட்டும் வைத்து கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்தபோது எழுந்த புகை நாலா புறமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரலையே என்றான் ஒருவன்.
1: சமயம் பார்த்துத்தான் வரணும். இரண்டாவது ஜாமத்திலேதான் நானும் வரச் சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன்.
0: இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டை பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டுமிருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருக்கிறான். பாடல் ஏதோ ஒரு சோகப் பிரலாபமாக அவன் காதில் துணித்தது. உடுக்கின் நாதமும் சோகப் பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கின. பாடலில் சிற்சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. அவற்றிலிருந்து அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு அவன் நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்குத் துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அந்தப் போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல அந்த மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவர் படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இந்த சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அந்த படைக்கு தலைமை வகித்து திருமேனியில் 96 புன் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். 2 கால்களையும் முன்னமே இழந்திருந்த அந்த வீரப் பெருங்கிழவனை 4 பேர் தூக்கிக் கொண்டு வந்தார்கள். 2 கைகளிலும் 2 நெடிய வாள்களை ஏந்தி கொண்டு அவன் பாண்டியர் சைன்யத்தில் புகுந்தான். 2 வாள்களையும் சக்கராகாரமாகச் சுழற்றிக் கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மலைமலையாகக் குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வரத் தொடங்கினார்கள்.
2: ஜன ஜன ஜன ஜனார்,
0: 10,000 வாள்கள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் மின்னிக் கொண்டு வந்தன.
2: டன டன டன டனார்,
0: 10,000 வேல்கள் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒளிவீசி பாய்ந்து வந்தன. வாள்களும் வேல்களும் மோதின. 1,000 10,000 தலைகள் 4 புறமும் உருண்டன. 1,000 10,000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. குதிரைகள் கனைத்துக் கொண்டே செத்து விழுந்தன. பிளீங், யானைகள் புளிரிக் கொண்டே மாண்டு விழுந்தன. இரத்த வெள்ளத்தில் செத்த மனிதர்கள் மிருகங்கள் உடல்கள் மிதந்தன. 20,000 கொட்டைப்பருந்துகள் வட்டமிட்டு பறந்து வானத்தை மூடி மறைத்தன. 30,000 நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்து போர்க்களத்தைச் சூழ்ந்து கொண்டன. ஐயோ என்று 50,000 ஓலக்குரல்கள் ஒன்றாய் சேர்ந்து எழுந்தன. விடாதே, பிடி, துரத்து, வெட்டு, குத்து, இவ்விதம் 100,000 குரல்கள் முழங்கின. 10,000 ஜெயபேரிகைகள் அதம் மதம் மதம் என்று சப்தித்தன. 20,000 வெற்றிச் சங்கங்கள் பூம் பூம் பூம் என்று ஒலித்தன. ஹா ஹா ஹா ஹா என்று 60,000 பேய்கள் சிரித்தன. வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். 4 புறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படைச் சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான்.
3: கனவுதானா அது? இல்லை இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தைப் பற்றிச் செய்த வர்ணனைதான். அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: நேர்களே, கோடிக்கரையில் தாழைப்புதர் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்றபடி ரவிதாசனும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா? எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்? நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன். சௌக்கியமாக இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாளாக

0: ஆயிற்று பார்த்து. சரி, இந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் பாருங்க. வந்தியத்தேவன் கேட்டான், இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா? பயம் என்ன, தினந்தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்குத்தான் பயம். நான் மீன் புலியை விழுங்கி விடுவேன். ஆமாங்க, சோழ புலியையே முழுங்கக்கூடிய பாண்டிய மீன். ராணி இன்னும் வரலையேன்னு ஒருத்தன் கேட்டான் அல்லவா, அதுக்கு சோமன் சாம்பவன், ஆமாம், கொள்ளிடக்கரையில் இடும்பன்காரியுடன் இணைஞ்சு திருப்புறம்பயம் பள்ளிப்படைக்கு வந்தானே, அவன் சொல்கிறான் சமயம் பார்த்து தானே வரணும். இரண்டாவது ஜாமத்தில் தான் நானும் வர சொல்லியிருக்கேன். இரவின் இரண்டாம் ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை. சரி, நானும்னு சொல்கிறான். அந்த கும்பலில் இவனும் பெரிய ஆள் போலும். வழுதி பண்டை காலத்தில் பாண்டியர் 5 பிரிவினராக இருந்தாங்க. தென்னவர், கவிரியர், வழுதியர், செழியர், மாறர். இதனால் பஞ்சவர்ங்கிற பொதுப்பெயர் பாண்டியருக்கு உண்டு. பிரலாபம், புலம்பல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் திருப்புறம்பைய போரை பற்றி ஆசிரியர் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டு வர்றார். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போர். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருவள நல்லூர் என்ற ஊரில் நடந்த போரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இத்தருணத்தில் பொருத்தமாயிருக்கும். காரணம், உடுக்கின் நாதமும் சோக பாடலின் இசையும் சேர்ந்து திருப்புறம்பைய போர்க்கள காட்சிகளை தோற்றுவித்தமை போல பெருவள நல்லூர் போர்க்காட்சிகளை கூரம் பட்டயம் வர்ணிக்குது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் கணக்கற்ற வீரரும் யானைகளும் குதிரைகளும் போன போது எழுந்த புழுதி சூரியனையே மறைச்சிட்டு தான். யானைகளின் அசைவு கார் மேகங்களைப் போலவும், வாட்களின் ஒளி மின்னலைப் போலவும், முரசொலி இடி முழக்கம் போலவும் இருந்தனவாம். இந்த மாதிரியான வர்ணனைகள் போரின் கொடுமையை சுட்டி காட்டுறதா அமைஞ்சா நல்லது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 இடம்பெறும் தங்கள் அன்புடன் மற்றும் செப்புக சந்தமல் நிகழ்ச்சியில் வாகை சூடும் நேயர்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தனர். இப்போ கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவினை முன்னிட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 2:30 நம் வளாகத்திற்கு நேயர்கள் வந்து தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக சிறப்பு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வென்ற தேனி மாவட்டம் ராணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். உற்சாகமா ராணி அம்மா வரவேற்றலாம். வணக்கம் ராணிம்மா.
3: வணக்கம். கோடை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
2: உங்களை பற்றி சொல்லுங்கள் ராணிம்மா, உங்கள் ஊரை பற்றி, உங்களை பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள்.
3: அதாவது எங்கூட பிறந்தவங்க 4, என்னோட சேர்ந்து 4 பேர் பெண்கள் தான். எங்கள் அம்மா ஒரு வானொலி
2: ரசிகை.
3: அந்த மரபில் வந்தது தான் நாங்கள்லாம்.
2: அதாவது ரத்தத்தில் ஊர்னது வானொலி கேட்குறது அப்படிதானே?
3: அப்படித்தான் சொல்ல வேண்டும்.
2: சரி, உங்கள் சகோதரி அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள்.
3: அதாவது முதல் சகோதரி வந்து முருகஜெயலட்சுமி, அவங்க போடியில் இருக்காங்க. ரெண்டாவது சகோதரி நானும் அவளும் இரட்டையர்கள். சொர்ணலை தான் ராணி. அதாவது அவங்க ரெண்டு பேர், நாங்கள் ரெண்டு பேரும் தான் வானொலியில் நெருக்கமாக இருக்கோம். ரொம்ப
2: தீவிர ரசிகைன்னு சொல்லலாம்.
3: அப்படித்தான் சொல்லணும். இன்னொன்று, சொர்ணப்பிரபா அவன் திண்டுக்கல்ல இருக்கான்.
2: சரி, எல்லாரும் உங்களை சுற்றியே தான் இருக்காங்க அப்படிதானே?
3: அப்படித்தான் சொல்ல வேண்டும்.
2: சரி, இப்போ என்ன பாடல் நம்ம முதல் பாடலாக கேட்கலாம் ராணிம்மா?
3: முதல் பாடல் வந்து

0: முள்ளும் மலரும் படத்துலேருந்து, செந்தாலம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அதாவது ஒரு பெண்ணை வர்ணித்து பாடுற மாதிரி நம்ம கோடை காணலை வர்ணிச்சிருக்காங்க.
1: அதாவது பேசுகிறப்ப வந்து ஒரு பதட்டமாக இருந்து பண்ணாங்க ராணிமா. பாடல் பாடினோடனே அப்படியே உற்சாக ஊற்றுற மாதிரி இருக்குது. இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது கோடை பண்பலை 0.5.

0: பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 2:38 இசையால் மனதை வசமாக்கி கொண்டிருக்கின்றது. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு
3: ராணி தேனியிலிருந்து, கோடை பண்பலை வானொலியில் இருந்து.
2: ராணி தேனியிலிருந்து வந்து இங்கே கொடைக்கானல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ராணிம்மா, உங்கள் சொந்தக்காரவங்களை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு, உங்கள் பொழுதுபோக்குனா என்ன?
3: என்னோட பொழுதுபோக்குப்பா பெரும்பாலும் 90% வானொலி தான். புத்தகங்கள் வாசிப்பேன்.
2: அதாவது பொழுதுபோக்கு, அதாவது முழு நேரம் வானொலியோட ரசிகை. ஒரு 10 நிமிஷம் அப்படி படிப்பீங்களா புத்தகம்?
3: ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்பேன்.
2: அந்த பழக்கம் இருக்குது, ரொம்ப நல்ல பழக்கம் தான். எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கீங்க இதுநாள் வரைக்கும்?
3: ஒரு 50 புத்தகங்கள் வாசித்திருக்கேன்.
2: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முத முதல் எந்த புத்தகம் வந்து வாசித்தோம் அப்படின்னு?
3: எனக்கு காமராஜர் புத்தகம் தான் வாசித்தேன்.
2: குறிப்பெடுத்து வச்சுக்கிருவீங்களா இதுலேருந்து இந்த
3: பாடம்? குறிப்பெடுத்து வச்சுருப்பேன். குறிப்பெடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து
2: படித்ததில்
3: பிடித்ததை சொல்லுவாங்கல்ல, அப்போ எடுத்து சொல்வேன்.
2: சரி,
3: எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்குவேன்.
2: இந்த புத்தகத்துலேருந்து இந்த இது படித்தேன், இதை வந்து நம்ம பண்பலையோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுவீங்க, அப்படி தானே?
3: அப்படி தானே.
2: சரி, நீங்கள் தேனியிலேருந்து இங்கே கொடைக்கானல் வந்திருக்கீங்க. தேனி கிளைமேட்டுக்கும் இங்கே கொடைக்கானல் கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு எப்படி உணர்ற மாதிரி தோணுது? உங்களுக்கு
3: ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, குளுகுளுன்னு இருக்குது, மனசுக்கும் குளுமையாக இருக்குது.
2: அதாவது உள்ளேயும் குளிர்ச்சியாக இருக்குது, வெளியையும் சுற்றுப்புறத்துலையும் குளிர்ச்சியாக இருக்குது, அது ரொம்ப அருமையாக உணர்றீங்க, அப்படி தானே?
3: ஆமாம்.
2: சரிங்கம்மா, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் ராணிம்மா?
3: எங்கள் அம்மாவுக்கு கேட்குறது தாய் மனசு படம், தாய் மனசு தங்கம்.
2: எப்பயுமே தாய் மனசு தங்கம் தாங்க. இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது கோடை பண்பலை 5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: செவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் தேனி மாவட்டம் ராணி அவர்கள். பண்பலை செல்லும் நேரம் பிற்பகல் 2:45. இன்னைக்கு சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில நீங்க வந்திருக்கீங்க. எந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ வந்திருக்கீங்க?
4: சிப்புக சொந்தம் இல்ல, April 26 வெற்றி பெற்று.
3: அப்போ நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி உற்சாகமாக இருந்துச்சு?
4: மற்றட்ட மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
3: யார் யார்கிட்டலாம் இந்த உற்சாகத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க?
4: நான் ஆச்சியம்மாள், புஷ்பலதா, எங்கள் லதா, தங்கராஜ், பொம்மை வட்டப்படி தங்கராஜ்,
3: எல்லார்ட்டையுமே சொல்லிட்டீங்க நான் வந்து செப்புக சொந்தமல் நிகழ்ச்சியில் வந்து வெற்றி வகை சூடிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து செப்புக சொந்தமல் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க?
4: நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க பேசும்போது நம்ம இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு இது பண்ணிக்குவோம். நான் வந்து இந்த சரியாக சொல்லலைன்னா நாங்கள் கலந்து பேசிக்குவோம். ஆச்சியம்மாள், புஷ்பலதா அக்கா, எங்களா தான் எல்லோரும் ஒரு கேட்பாங்க, எதில் அக்கா நீங்கள் தவறு விட்டீங்க, உங்களை எப்படி நீ ஆட்டத்துலேருந்து நீக்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க.
3: அந்த 1 நிமிட போட்டியில் வேகமாக பேசிடுவீங்களா இல்லை கொஞ்சம் காலம்?
4: அது வந்து முழுமையாக பேச முடியலன்னு எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது.
3: முழு நேரம் பேசாமல் 59 வினாடிகள் வரைக்கும் பேசிடுவீங்க எப்படினாலும்?
4: இல்லை, 59 வினாடியில் 50 வினாடி 55 வினாடிக்குள்ளே தான் பேசியிருப்பேன்.
3: 1 நிமிடம் தொட முடியலை.
4: ஆமாம், தொட முடியலை, அது ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது.
3: அதாவது இப்போ செப்புக சொந்தமில்ல வெற்றி அடையணும்னா டெய்லி நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன புது புதுவான வார்த்தைகள் சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்னு ராணியம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன பாடல்மா கேட்கலாம்?
4: எனக்கு இப்போ கோடை பொன்பலைக்கு 26 ஆண்டு நிறைவு பெற்று 27 ஆண்டு உதய விழா தொடங்க போகுது, அதுக்காக ஒரு வாழ்த்து பாடல். ஊர்காவலன் படத்துலேருந்து, முத்தம்மா மாறி முத்தம்மா சொல்லம்மா வாழ்த்து சொல்லம்மா, கோடை பொன்பலைக்கு வாழ்த்து சொல்லம்மா.
3: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. ரொம்ப அருமையாக பாடுறீங்கம்மா.

0: கோடைப்பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணை

0: இருக்கின்றார் தேனி மாவட்டம் ராணி அவர்கள். உங்களுக்கும் பண்பலைக்கும் எத்தனை வருஷம் பந்தம் இருக்குங்கம்மா?
1: 2007 கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா.
0: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பூந்தளிர், தக்குமுக்கு தருவார், இது அமுதம் பண்ணுவாங்க, வெளியே வராத வெளிச்சங்கள், வியாழக்கிழமை வர பண்பலை பற்கலைக்கழகம், அது பொது அருவிகளை எங்களுக்கு வளர்க்குது.
0: சரி, இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முதல் முதல் எந்த நிகழ்ச்சியில் பேசுனீங்கன்றது ஞாபகம் இருக்கா?
1: அதாவது விழுகதை வண்ணத்துரியில் பேசினேன், கலையன்பன் சார்கிட்ட பேசினேன், பதில் சொல்லிட்டேன், அது பதிலுக்கு பாட்டால் தந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது.
0: அப்போ வந்து அப்போ இருந்த மகிழ்ச்சியோட அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம்?
1: அது முதல் பிடிச்சி எனப்பா பிடிச்சி பாட்டை கேட்டோடனே ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக தானே இருந்துச்சு. ஆமாம், அது ஒரு முதல் முதல்ல நமக்கு பாட்டு கேட்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: சரி, இப்போ என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: எனக்கு சிவப்பு சூரியன் படத்துலேருந்து தங்கச்சி சிரித்தாலே செவிதல் விரித்தாலே அந்த பாடல்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தேனி ராணி அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றிங்கம்மா.
1: நன்றி. உடைப்பண்பலைக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 100,000 ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான

பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி, கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே, இசை காற்றோடு கலந்து வரும் கானம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இனிமையாய் பயணிக்கும் நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பயணிக்க காத்திருக்கும் அன்பு நேயர் ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்கள். அழகு எனும் தலைப்பில் பாடல்களை ரசிக்க தந்துள்ளார் நம் நேயர்.

பேசும் தெய்வம் பட பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்துள்ளார் நம் நேயர். உன்னோடு வாழ வேண்டும் என்பது மட்டும் என் ஆசை அல்ல, உனக்காகவே வாழ வேண்டும் என்பது என் பேராசை.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. திருச்சியிலிருந்து நம்ம நேர ஒருத்தங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி ஷோல்டர் பெயின் வந்துச்சான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க முடியாமல் இப்போ வந்து என்னென்னா சுத்தமாக தூக்க முடியாமல் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஷோல்டர் தூக்க முடியாமல் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது முக்கியமான காரணங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஷோல்டரில் அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். இல்லை வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ஏதாவது கையில் ஏதாவது அடிபட்டுருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரானிக்காக 1-2 வாரம் 3 வாரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையை அசைக்காமல் அப்படியே வச்சிருக்கும் போது அதை சுற்றி இருக்க கேப்சூல்னு ஒரு ஜவ் இருக்கும், ரப்பர் ஜவ் மாதிரி, அது என்ன போயிடும்னா இருவி போயிடும், அது எலாஸ்டிக் தன்மை போயிடும். நாளடைவில் பேஷண்ட் அது வந்து லெஃப்ட் சைடு தானே அப்படிங்கிறனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் பேஷண்ட் வருவாங்க. இதுவே ரைட் சைடில் அஃபெக்ட் ஆகிருக்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் எனக்கு 1 மந்த்துக்குள்ளே வந்து காமிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ரைட் சைடில் தான் டாமினன்ட் கை, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கையில் தான் எல்லா வேலையும் செய்யணும், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனே வந்துடுவாங்க. பட் அந்த லெஃப்ட் சைடு இருக்கவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் லேட்டாக வரும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் நல்ல ரெக்கவரி கிடைக்கும், சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி நல்லா கிடைக்காது. ஸோ என்னென்னா என்ன ரீசன், ஒரு ரீசன் அப்படின்னா சுகர் அவங்க கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகர் அவங்க கண்ட்ரோல் இல்லைனா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நாட் ஈவன் இந்த பிரச்சனை, நிறையா பிரச்சனைகள் அதிகமாகும். பர்டிகுலர் இது வலி இருக்கனால இதுவும் வந்து ஜாஸ்தியாகும். அதில் அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து ஃபிசியோதெரப்பியில் மெழுகுத்தல மாதிரி வச்சு அந்த வீல் எக்ஸசைஸ் தனியாக, தனியாக பெண்டுலம் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் இதில் இருக்குது. அதை கண்டினியூஸாக அவங்க பண்ணாங்க, நல்லா பண்ணாங்கன்னா 1 வீக்லேயே அவங்க மூமெண்ட்ஸ் வந்து ரீகெயின் ஆகிடும். வலிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று புடிமானம், ஜவ்வோட புடிமானம் ஒன்று, ரெண்டாவது வந்து வலி. இதில் புடிமானம் உங்களுக்கு சரியாகாமல் வலி சரியாகாது. ஸோ நல்லா 1 வீக் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா புடிமானம் சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து வலியுமே 2-3 வீக்ஸாக செட்டில் ஆகிடும். அப்படி வலி செட்டில் ஆகலைன்னா அது ஊசி போட்டால் செட்டில் ஆகிடும். இது வந்து ஒரு டைப் சொல்பட்ட வலி. அடுத்த டைப் என்னென்னா அடிப்பட்டதுனால வரும். ஸோ ஏஜான பேஷண்ட்ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் அடிப்பட வேண்டியதில் ஏதாவது ஒரு சின்ன கை ஊனியிருப்பாங்க, பட்டுன்னு சத்தம் கேட்டிருக்கும், ஜவ் விட்டு போயிருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிருக்கும் ஜவ், அதனால் விட்டு போச்சு. இதுவே வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் வருவாங்க, வேகமாக போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகுது, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஏதாவது டேர் ஆனது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் என்ன ஆகுதுன்னா அதுலேயும் ஜவ் கிழிஞ்சிரும். பட் இந்த ஏஜ் ஆகி கிளியரவங்களுக்கும் இந்த யங்காக இருக்கவங்க கிளியர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜில் கிளியருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா MRI பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கயிறை ஒரு கத்திரிக்கோளில் கட் பண்ணுறதுக்கும் அதே கயிறை நம்ம கல்லுக்கு நடுவில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி ரெண்டு கட் பண்ணோம்னா திருத்திரியாக நார் நேராக போகுது பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் ஆகும். ஸோ இது ரெண்டுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒன்று அதை டிபெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவைப்படும் இதில். ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ இயர்லியராக நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்குறோமோ ரிசல்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் சீக்கிரம் கொடுக்க முடியும். இது லேட்டாக நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம வச்சுருந்து அப்படியே வச்சிருக்க டைம் டியூரேஷன் நம்ம சரியாகிறதுக்கும் இதாகும். சிலது சரியாக சரி பண்ண முடியாத அளவுக்கு கூட சில சமயம் போகலாம் இந்த இதில். அதனால்

0: உங்களுக்கு பெயின் வருது இந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள், குறையிலையா டெஃபினட்டாக நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டு எம்ஆர்ஐ தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம் நீங்கள். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: இசையோட இதமா இது நம் நூறு புள்ளியா இந்த உயிரெழுத்து. பேசியதும் நினைவில்லை, என்ன பேசுவதென்றும் தெரியவில்லை, ஆனாலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு மட்டுமே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.

0: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
1: நூறு புள்ளி ஐந்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்கள். அழகு என்றதும் கண்முன் வருவதும் மனக்கண்ணில் தெரிவதும் என்னவளின் அழகான வட்டமுகம்!

இசையோடு இதமாய் இது நம் கூடி பண்பலை நிருபலியாய் தின் உயிரெழுத்து. அழகு என்பது பூ, மயில், மான், நிலவு, பெண்ணின் சிரிப்பு, இப்படி வரையறுத்து கொண்டே போகலாம். அந்த வகையில் நேயருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று குறிப்பிட்டுள்ளார் நம் நேயர்

0: புதிய பண்பலையில் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிலவின் வெளிச்சத்தைப் போல பிரகாசமாய் இருக்கிறது என்னவளின் புன்னகை. அழகாக சிரித்தது நிலவு போல் என்னவள்தான்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4-30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வர்.

0: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.5 உயிரெழுத்து. இன்று ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்களின் தெரிவில் குறும்புத்தனமாய் வாழ்க்கையில் பயணிக்கும் பிஞ்சு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை இந்த உலகில்.

0: கொடைப்பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

பாட்டும் பதமும் பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:42 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து இன்று ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்களின் தெரிவில். உன் விழிமொழி போதும் என் மௌனத்தை வெல்வதற்கு, என் தீராத அன்பு போதும் உன் காதலை பெறுவதற்கு.

பிரிய பண்பலையில் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து. நில்லாத காற்றோ மலரை வட்டமிடுவது போல என்னை இயக்கும் மனமோ அவளின் நினைவுகளில்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நினைவுகளுக்கு இசை சேர்க்கும் அன்பின் அலைவரிசை 100.5 இதுவரை ரசித்தோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஈரோடு மாவட்டம் சுந்தரம் அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்ற அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5.
1: உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: காற்றலைகளில் வண்ணம் தெளிக்க உங்கள் கோடை பண்பலை 100.5 மாலை பொழுதை சுவாரஸ்யமாக கொண்டு செல்ல வண்ணத்தூரிகையில் இன்று பண்பலை கழகமாக. கொஞ்சம் பொது அறிவு தகவல்களோடும் பொது அறிவு கேள்விகளோடும் நிலையத்தில் காத்திருக்கிறோம் பாக்யா,
1: அன்னலக்ஷ்மி.
0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதில்களோட தயாரா இருங்க. என்ன தயாராகிட்டீங்களா? இப்ப உங்க தொலைபேசியை எடுத்து இந்த எண்கள்ல பேசுங்க. புதிய நேயர்கள் 24 24 24

0: மகளிர் 24, 24, 29 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 மற்றும் 29 3 3 3 முன்னிணைப்பிற்கு 04542 உடன்.
1: எப்படி இருக்கீங்க பாக்கியா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க,
0: உங்களை பார்த்தோன்னே தானாகவே வருதுங்க அப்படி.
1: சரிங்க, இதே மகிழ்ச்சியோடு இப்போ நம்ம நேயர்களும் காத்துட்ருக்காங்க, அவங்கள கூப்பிட்றலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்
2: பாக்யா, அண்ணாலட்சுமி இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்கிறோம், உங்கள் பேருங்க?
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
1: சிவாயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கோம். சரி, உங்களுக்கான கேள்வி தயாராக இருக்குது, கேட்டுடலாங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் இது வந்து நம்ம இந்தியாவோட 100வது ராம்சார் தலம். ராம்சார் தலம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த நேயர் கூப்பிடலாங்களா?
0: இன்னொரு குழு கூட கொடுக்கலாமா நம்ம?
1: சரி, வர நேயருக்கு கொடுக்கலாம். இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 வண்ண துரிகையில் பண்பலை கழகம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
1: அனைவரும் நலமா இருக்கோம் கோபாலகிருஷ்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோங்க.
1: சரி, கேள்வி
3: வந்து அந்த கண்டுபிடி நல்லா இருந்ததுங்க,
1: ரொம்ப நன்றிங்க. இப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் நம்ம இந்தியால தான் இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்கு அதான் கேள்வி.
3: உத்தரப்பிரதேசம்.
1: அப்படிங்களா, சரியான பதிலுங்களா?
3: ஆமாங்க, 100வது ராம்சார் தலம் இப்பதான் அறிவிச்சாங்க, அது உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு.
1: சரிங்க, அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குங்க?
3: தமிழ்நாட்டுல வந்து 20 ராம்சார் தலங்கள் இருக்குங்க.
1: சரி, இது எத்தனாவது ராம்சார் தலம்?
3: 100வது ராம்சார் தலங்க.
1: அருமையா சொல்லிட்டீங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாடலுங்க கேட்கலாம்?
3: எனக்கு சுறா படத்துல இருந்து சிறகடிக்கும் நிலவு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: இதோ எத்தனை வருஷங்களா பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து ஒரு 17 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க.
1: சரி, முதமொத எந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுனீங்க, ஞாபகம் இருக்குங்களா?
3: வானவில் நிகழ்ச்சியில பேசுனீங்க.
1: சரி, இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா,
10: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: பண்பலை 100.5 வண்ணத்தோரிகை. வண்ணத்தோரிகையில் இன்று பண்பலை கழகம்
12: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:13. வணக்கம்.
13: வணக்கம்.
12: யாரம்மா பேசுறீங்க?
13: வழக்கமா
12: பேசுற ராஜலட்சுமி தானே? ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாம்ல? தள்ளிலாம் வர வேணாம், கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிட்டு வந்து பேசலாம் சரிங்களா? எதிரொலி கேட்டா கொஞ்சம்
14: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படிங்கம்மா இருக்கீங்க?
13: நல்லா
14: இருக்கீங்களா? சரிங்கம்மா. சரி, உங்களுக்கான கேள்விக்கு போலாமா? ஏசியா இந்தியால மிக இளம் வயதிலேயே சிம்பனி பண்ணன ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு அப்படிங்கறதுதான் கேள்வி.
13: என்ன கேள்வி கேளுங்க.

0: ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஷியா இந்தியாவில் சிம்ஃபனி பண்ணின ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி.
1: தமிழ்நாட்டை சேர்ந்தாங்களா?
0: தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நிறைய சிறப்புகள் கூட இருக்கு. சிம்ஃபனி அப்படின்னா வந்துட்டு நம்ம 80-க்கு மேலே ஒரு 100 இசைக்கலைஞர்கள் வரைக்கும் வந்து ஒரே நேரத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு மேற்கத்திய இசை. சரிங்கம்மா,
2: அது ஒரு இசை குறியீடுன்னு சொல்லலாங்கம்மா. சரி, நன்றிங்கம்மா. இப்போ இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில இருந்து அமுதா பேசுறேன்
2: மேடம். அமுதாம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கோம். சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க, கேள்வி கேட்டீங்களா?
1: இல்ல மேடம், லைன்ல இருந்தேன், கேட்கல.
2: அதாவது ரொம்ப குறைந்த வயதிலே, மிக இளம் வயதிலேயே சிம்பொனி இசைய பண்ணுன ஒருத்தரோட பெயர் தான் கேக்குறாங்க. அவர் வந்து ரொம்ப கொஞ்ச வயசுக்காரர் தான். நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்
0: தான்.
2: இல்லைங்களே, குறைந்த வயது, இளம் வயதுலன்னு சொல்றோம்ல. சரி, அரணையராவது சொல்றாங்களான்னு பாப்போமா. நன்றிங்க அமுதாம்மா. இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலை கழகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: அனைவருக்கும் நீங்க உற்சாகமான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: நான் முதலி மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
0: சரிங்க ஐயா, கேள்விக்கான விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அவர் பதில் சொல்லிருவாருங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம் சோமசுந்தரம் ஐயா?
3: சண்முக சுந்தரம்.
2: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
3: மாக்கோவின் காவேரி படத்துல இருந்து பூட்டு போட்ட பூவே.
0: ரொம்ப அருமையாக பதிலும் சொல்லியிருக்கிறீங்க, பாடலுமே ரொம்ப அழகாக கேட்டிருக்கீங்க. லிடியன் நாதஸ்வரம் பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்களேன், நம்மளோட நேயர்களும் சேர்ந்து தெரிஞ்சுக்கட்டும்.
2: அவர் சொல்லுவார், நீங்கள் கேளுங்களேன். சொல்லுங்க
0: சொல்லுங்க.
3: ஆமாம், அவர் வந்து இளம் வயது இசைக்கலைஞர். சம்போனின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு வந்து ரொம்ப இசை ஞானம் வேண்டும்.
0: கண்டிப்பாக.
3: அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். ஒரே நேரத்தில் 80-க்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் கொடுத்து அவங்கள வாசிக்க வைக்கணும்.
0: இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் சிம்ஃபனி பண்ணியிருக்காரு, அது யாருன்னு சொல்லுங்களேன்.
3: ஞானி இளையராஜா.
0: ரொம்ப அருமையாக சொல்கிறீங்களே.
2: நன்றிங்க. இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை.

0: ஏன் தெரியுமா கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 4:23 ஆயிடுச்சு. நம்ம கோடை பண்பலையில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக. நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல நேயர் இணைப்பில் காத்திருக்கிறாங்க, வாங்க.
1: வணக்கம்,
0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகில் பண்பலைக்கழகம். வணக்கம், யா பேசலாம்? பேசுங்க, யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம்.

0: மாவட்டம் தேவானூர் புதுலேருந்து சேட்டு பேசுறேங்க.
1: சேட் ஐயா, பெயர் சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா?
0: கொஞ்சம் லைன் ப்ராப்ளம்.
1: சரிங்க, உங்களுக்காக கேள்வி. உலக உணவு பாதுகாப்பு தினம் என்னைக்கு?
0: உலக
1: உணவு
0: பாதுகாப்பு திட்டங்களா?
2: உணவு பாதுகாப்பு தினம்
0: தினங்களா? அந்த அளவுக்கு நம்ம படிக்கலங்கம்மா.
1: சரி, வர நேயர் சொல்லுவாங்க. சரிங்களாயா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இது கோடை பண்பலை, 100.5 வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம். வாங்க. வணக்கம். வணக்கம். பண்பலை சொல்லும் நேரம் 4:24. இது வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று அதாங்க கேள்வி. இப்போ நேயர் இணைப்பில் இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
3: ராமராசி படத்திலிருந்து எதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க.
1: சரி, பாடல் போடலாம். கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. என்ன பாடலாம் போட்டலாம்?
2: பதில் சொன்னாதான் பாட்டு போடுவாங்க.
1: முதல்ல யார் பேசுறீங்கன்னு பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் பாலத்திலிருந்து பேசுறேன் மேடம், ரவி.
1: ரவி ஐயா, கேள்வி வந்து உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று.
3: ஆகஸ்ட் 15 மேடம்.
1: அது நம்ம இந்தியாவோட சுதந்திர தினம். உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று கேட்டோம். சரிங்களா?
3: உணவு பாதுகாப்பு தினம்.
1: ஆமா ஆமா. சரி, வர நேயரா சொல்றாங்களான்னு கேப்போமா? சரிங்களா,
2: கேளுங்க, பதில தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
1: வாங்க. வணக்கம். வணக்கம்.
0: கோடை பண்பலை நேயர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமிக்கும் புதிய அறிவிப்பாளர் பாக்கியாவுக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
2: மாலை நேர வணக்கம் ஐயா.
1: உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் பழைய நேயர் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து வண்ணத்தூர்கியில் கேள்வி பதில் சொல்ல வந்திருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி பழைய கேள்வியாமா?
1: இல்ல, இப்போ ஜூன் மாதத்துரிய கேள்விதாங்கய்யா. உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று.
0: உலக பாதுகாப்பு தினம் ஜூன் மாதம் தானமா?
1: ஆமா, ஜூன் மாதம் தாங்கய்யா.
0: ஜூன் மாதம் இப்ப சொன்னிருக்கு, 10 ஆமா.
1: இல்லீங்களே,
2: நாங்க கேள்வி கேட்டா திருப்பி கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? நாங்க பதில் சொல்ல மாட்டோம், உங்களதான் பதில் சொல்ல வைக்க போறோம்.
1: முயற்சி பண்ணுங்க. 10 ஆனா 10 இல்ல, ஜூன் 10
2: அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா வரிசையா 1, 2, 3 சொல்லுவாங்க.
1: 8
2: சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்தது 4, 6, 5 சொன்ன மாதிரியா சொல்றாரு பாருங்க. நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, பதில கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கனிமொழி அம்மா. நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் மேடம்.
1: உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: ஆமாங்க, அவங்க மீதி நாள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜூன் 7 கரெக்ட் தாங்க.
1: இதோட கருப்பொருள் தெரியுங்களா கனிமொழிமா? சுமையில் இருந்து தீர்வை நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவு. ஜூன் 7 வந்து உலக உணவு பாதுகாப்பு தினம். என்ன பாடல் கேட்கலாம் கனிமொழிமா?
4: மாநகர் காவல் படத்துல இருந்து வண்டிக்காரன் சந்தாவுருமா.
1: உங்களுக்காக பாடல் வரும். ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நன்றிங்கம்மா.
2: நன்றிங்கம்மா.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: கோடை பண்பலை 100.5 27th உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு

0: சென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர் தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: இப்படி இருக்கும்,
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே
7: நல்ல நாள்
6: தான்,
7: நல்ல நேரம் தான்.
0: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை. பன்மலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கட்டளை சொல்லும் நேரம் மாலை 4:37.
1: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 வண்ண துரிகையில் பண்பலை கழகம். என்ன பாக்கியா, நேயர்கள் ரொம்ப உற்சாகமா பதில் சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பாடெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.
0: ரொம்பவே உற்சாகமா வந்து நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க.
1: இப்போவும் நேயர் காத்துட்டு இருக்காங்க. இனேபிள் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பலேருந்து எப்பவும் கிடைச்சு மேடம். இருவர் நிலையத்துல நலமா,
0: அனைவரும் நலமா இருக்கும்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ்?
2: பண்பலிக்கடி இருந்தேன். சேலம் மாவட்டம் காலையில மழை, இப்ப வெயில் அடிக்குது.
1: சரிங்க சரிங்க, இப்ப உங்களுக்கான கேள்வியும் தயாரா இருக்கு, சரிங்களா?
2: இனிமேல் கேள்வி கேளுங்க மேடம்.
1: இனிமையான கேள்விங்களா? அதாவது பொது அறிவு கேள்வியில எப்படிங்க இனிமையான கேள்வி கேட்க முடியும்?
0: உள்நாட்டுல
1: உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அப்படி வந்து ஒரு ஆள் இல்லா போர் விமானத்தை வந்து நம்ம இந்தியால தயாரிச்சிருக்காங்க, அதோட பெயர் என்ன? நம்ம இந்தியாவில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை நுண்ணறிவு ஆலி

0: எல்லா போர் விமானத்தோட பெயர் என்ன? ஒரு போர் விமானம் தயாரிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம நாட்டில். அதுவும் எப்படின்னா செயற்கை நுண்ணறிவா.
1: நாகேஸ்வரம்.
0: என்னது புது பெயரா இருக்கு?
1: நாகேஸ்வரம்.
0: உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்கறது இங்க வரைக்குமே கேக்குதுங்க. கேக்குது, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ வர நேயர் சொல்லுவாங்க நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 வண்ணதுரிகையில் பண்பலைக்கழகம். வாங்க வணக்கம். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:39.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து மாயக்கணன் பேசுறேங்கம்மா.
0: பதில் தெரியுங்களே, நலமா இருக்கோங்கயா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கமா.
0: பாக்கியா நீங்களும் பேசுங்க.
3: நானும் நலமா இருக்கேன். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது நம்ம இந்தியாவில் வந்து உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆள் இல்லாத போர் விமானம், அதுவும் எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலியமா தயாரிச்சிருக்காங்க. அந்த போர் விமானத்தோட பெயர் என்ன? ரொம்ப பெரிய கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறீங்க.
3: இது வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து தயாரிப்புகள் தான் வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்கிறோம், அந்த போர் விமானத்தோட பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இதுல பொதறிவு கேள்விகளை கேளுங்க, பதில் சொல்லுங்க.
0: ரொம்ப நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 வண்ணதுரிகையில் பண்பலைக்கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
4: அனைவரும்
3: நலமா இருக்கோம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: நாங்களும் நல்லா இருக்கிறோமா, எப்படி சொல்லுங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோங்க. அப்ப நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்றோம் சரிங்களா?
4: இல்ல, உதய விழா கொண்டாடுறோம்ல.
0: ஆமா ஆமா ஆமா
4: ஆமா. அதனால 27 உதய விழா கொண்டாடுறதுனால இந்த நேரத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்ல.
0: நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் சரிங்களா?
4: சரிங்கம்மா. இந்த விடை வந்து கால் பைரவாமா.
0: கால் பைரவாவா? சரியான பதிலுங்களா?
4: ஆமாமா. ஏமா இவ்வளவு சந்தேகப்படுறீங்க?
0: சரி, இது யார் வடிவமைச்சாங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுங்களா?
4: நாலு பேர் கேட்டுக்கிருவாங்கல்ல. இல்ல, நான் பாதி சொன்னிருச்சுக்காங்க. எப்பயுமே நான் பாதி, நீங்க பாதிங்கிறப்ப நேயர்கள் பாதி, அறிவிப்பாளர்கள் பாதி. நான் பாதி சொல்லிட்டு நீங்க பாதி சொல்றீங்க, அதுக்காக பாட்டு பாதியா கொடுத்துறீங்க, கொடுத்துடாதீங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்க, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: எனக்கும்
3: நேரம் 4:47 ஆயிடுச்சு.
4: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். என்ன பாக்கியார், எல்லா நேயர்களும் ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடலையும் நம்ம பண்பலை தந்துட்டு இருக்கு. இப்போ யாருங்க இணைப்பு? வாங்க. வணக்கம். வணக்கங்க மேடம். யார் மேடம் பேசுறீங்க?
5: பாக்கியாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: இங்க ஒரு பாக்கியா இருக்காங்க.

0: நலமா இருக்கோம். அவங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுங்க.
1: நல்லா இருக்காங்களா?
2: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோங்க மேடம்.
0: சரிங்க, கேள்வி தயாரா இருக்கு, கேப்போமா பாக்கியம்மா?
1: கேக்கலாம் மேடம்.
0: இந்தியாவின் மிக உயரமான செயற்கை புல்வெளி கால்பந்து விளையாட்டு மைதானம் எங்கு அமைக்கப்பட்டது?
2: அப்படிதான்
0: பாக்கியா சொல்றாங்க.
2: நீங்க அப்படிதான் பாக்கியான்னு சொல்றீங்களா? அவங்கள சொல்றீங்களா என்ன சொல்றீங்களான்னு தெரியல.
0: அதாவது ஈக்குவல் போட்டிருக்கதால இந்த பாக்கியாவை சொல்றோமோ அந்த பாக்கியாவை சொல்றோமோன்னு தெரியல. இந்த பாத்தீங்களா, நம்ம பேசின நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மள அங்கிட்டு டைவர்ட் பண்ண விட்டுட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கூகுள்ல. அப்படிங்க
1: தானே?
0: அப்படித்தாங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க. நீங்க கண்டுபிடிச்சத நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க. சரிங்க, லடாக்குன்னு சொல்லிட்டீங்க. லடாக்ல எந்த பகுதின்றத சொல்லுங்க. அதான் அதுல வந்திருக்கும்ல, பார்த்து சொல்லுங்க.
1: யூனியன் பிரதேசம் மேடம்.
0: யூனியன் பிரதேசம், லடாக் வந்து யூனியன் பிரதேசம். அதுல எந்த பகுதின்றது தெரியுங்களா உங்களுக்கு?
1: அது தெரியலங்க மேடம்.
0: லே நகரில். சரிங்க, எத்தனை அடி உயரத்துல இந்த மைதானம் அமைச்சிருக்காங்க?
1: 3505 மீட்டர்.
0: இதுன்னு உங்களுக்கு பிடிச்ச நம்பருங்களா? அப்ப சொல்லுவாங்க 8848 சொல்லுவாங்களே, அது மாதிரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச நம்பரை சொல்றீங்களோ?
1: 1500
0: இடைவெளியை தொடர்ந்து தாங்க வரும் பாக்கியா. நன்றிங்க.
2: நன்றி.
3: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டில் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன், கணினியாக்கம் சிக்கந்தர் ராஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜஹான். 100.5 இனி கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர சிவானம் வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக்கா அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக்கா அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. அந்திவான சாரலின் தெளிப்பில் அக்னி பிளம்பு குளிரும் நேரம், மந்தார செடியின் மறைவில் பூங்குயில்கள் கூவும் நேரம், இனிசையால் மனம் வருடி மாலை வேளையை இனிதாக்க, இது கொடிப்பான்மலை நொறுப்பள்ளி ஐந்தின் சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: இனிசை வேணி இதய நரம்புகளை மீட்டிடும் நேரம் மாலை 5:10. இது கொடிப்பன்மலையின் 100.5 சித்திர செவ்வானம். செம்மண் நிலத்தில் விழுந்த மழை நீர் அந்நிறம் அடைவது போல உன் வெளி பார்த்த என் இதயம் உன்னோடு இணைந்து விட்டதை நீ அறிவாயோ அன்பே.

0: நீராடவும் மோகன்தான் மேலும் ஏறும்.
1: என் ராஜாவின் ரோஜா பூ
0: கேளடி, என் ராஜா

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: நேரம் மாலை 5:15. விதைத்ததுமே சட்டென உருமாற்றம் பெறுவது காதல் மட்டும்தான். அன்பின் ஒரு துளி பெருவெள்ளமாக மாறி போகிறது ஒத்த இரு மனங்களின் காதல் சங்கமத்தில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
3: இசை மேடையில் கவிதையின் கானங்கள் விளைந்து கொண்டிருக்கிறது சித்திர செவ்வானத்தில். நேரம் மாலை 5:21. வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அன்பை மௌனம் மொழிபெயர்க்கும் போது தனிமையில் பூத்துக் குலுங்கும் நந்தவனமெங்கும் ரீங்கார பாடலோடு பயணிக்கும் வண்டு போல மனம் தாளாத மகிழ்ச்சி கொள்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள் வண்ண நிலவை, வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
2: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

நம் கோடை பன்மலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன பயிற்சியாளர் ஆர். ரேணுகா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

0: சித்திர செவ்வானம்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:30. உயிர் தந்திகளில் இதய வீணையை மீட்டிடும் ஒரு சிறு புன்னகையை நீ உதிர்த்தும் பார்த்தும் செல்லும் அந்த நொடி, முடிவில்லாத காதல் ராகம் இசைக்க நொடி நேரம் பார்வை வீசு கண்மணியே.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: காதல் கீதங்களை காற்றலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானத்தில் கொடை பன்மலை 100.5 சொல்லிடும் நேரம் மாலை 5:36. படை நான்கையும் இழந்து நிற்கும் மன்னனுக்கு உடைவாள் ஒன்று உயர்ந்த நம்பிக்கையை தருவது போல, இதயம் மொத்தமாய் இழந்து நிற்கும் அவனுக்கு கரும்பாய் இனிக்கிறதாம் அவளின் நினைவு

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 8 வேஷதாரி தொடர்ச்சி. மகேந்திரனும் குந்தவியும் காஞ்சிக்கு செல்லும் வழியில் பேசிக்கொண்டே சென்றனர். அப்போது மகேந்திரன் குந்தவியிடம் சொன்னான், தந்தையிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்து விட வேண்டும் என்று தான் எண்ணுவதாக. இனி அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது. இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் என்றான். இலங்கைக்கு மறுபடியும் போக போகிறாயா அண்ணா? இல்லை, செண்பகத்தீவுக்கு போக போகிறேன். என்ன அண்ணா சொல்கிறாய்? ஆமாம், விக்ரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன். பிறகு செண்பகத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வர போகிறேன். தங்காய், நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து 1 வருஷம் ஆகிறது. இதுவரையில் நீ ஒரு தடவையாவது சிரித்து நான் பார்க்கவில்லை. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து விட்டுதான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன். இதை சொல்லும் போது அவனுடைய நா தழுதழுத்தது. அவனுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது. குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது. அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள். நான் சம்மதிக்க செய்கிறேன். நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டுமென்றிருந்தேன். ராத்திரி அவர் வரவே இல்லை. இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன் என்றான். அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம் என்றாள் குந்தவி. என்ன பிரயோஜனமா? எனக்கு ஒரு மைத்துனன் கிடைப்பான் அல்லவா என்றான் மகேந்திரன். அது நடக்காத காரியம் அண்ணா.

0: அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குலப்பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி. அப்போது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான். தங்காய், எப்போதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டதுண்டா என்று கேட்டான். போ அண்ணா என்றாள் குந்தவி. போகிறேன் தங்காய், போகிறேன். செண்பகத்தீவுக்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கன்னத்தில் போட்டுக்கொள்ள சொல்லாவிட்டால் நான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்ல என்றான் யுவராஜா மகேந்திரன். குந்தவையும் மகேந்திரனும் காஞ்சியை அடைந்ததும் அரண்மனையில் அவரவர்களுடைய பகுதிக்கு சென்றார்கள். குந்தவி தன்னுடைய அந்தப்புற அறைக்குள் பிரவேசித்த போது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்காருவதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள். அந்த வேற்று மனுஷன் காட்டுக்குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டி சென்ற வீரன்தான் என்பது நினைவுக்கு வர ஒரு நிமிஷம் பிடித்தது. அர்நீர் என்ன தைரியத்தினால் அந்தப்புறத்துக்குள் நுழைந்தீர் என்றாள். தேவி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் நான். என் பெயர் வீரசேனன். தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்று அம்மனிதன் சொன்னதும் குந்தவையின் முகத்திலிருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது. அப்பா, இதென்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டுக் கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்றர் தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசையை களைந்தெறிந்தாள். அப்போது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார். உங்களுடைய குரலை கொண்டுதான் அப்பா கண்டுபிடித்தேன். இல்லாவிட்டால் அடையாளம் தெரிந்திராது. எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக் கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள். குழந்தாய், என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகளில் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 8 வேஷதாரி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 9 விபத்தின் காரணம். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: அந்திவானோடு கைகுலுக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை காவிரி தென்கரை தலங்களில் பாடல் பெற்ற சிவத்தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற பெருமைக்குரியது. இக்கோயில் ஒரு மாடக்கோவில் அமைப்பை கொண்டுள்ளது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்ற மரகத லிங்கங்களில் ஒன்றான சப்த விடங்க தலங்களில் இதுவும் ஒன்று. திருக்குவளை தலம் அவனி விடங்க தலம் என அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமான் வண்டு மலருக்குள் குடைந்து ஆடுவது போன்ற பிருங்க நடன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். பிரம்மன் சிவபெருமானிடம் பெற்ற சாபத்திற்காக சாப விமோச்சனம் பெற எண்ணி பிரம்மன் பூலோகம் வந்து பல சிவத்தலங்களை தரிசித்து வழிபட்டார். அதன் ஒரு பகுதியாக திருக்குவளை தலத்திற்கு வந்து பிரம்ம தீர்த்தம் உருவாக்கினார். பின்னர் அந்த தீர்த்தக்கரையில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தீவிரமாக சிவபூஜை செய்து சிவபெருமானை வழிபட்டார். இதனை கண்ட சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவரது சாபத்தை நீக்கி இழந்த படைப்பு தொழிலையும் ஆற்றலையும் மீண்டும் வழங்கினார். பிரம்மாவின் சாபம் நீக்கியதால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும், நவ கிரகங்களின் தோஷம் நீக்கியதால் கோளிலிநாதர் அதாவது கோள்களின் குற்றத்தை நீக்கியவர் என்றும் அழைக்கப்படுகிறார்.

0: மூலவரான பிரம்மபுரீஸ்வரர் மணலால் செய்யப்பட்ட சுயம்லிங்கம் என்பதால் லிங்கத்தின் மீது எப்போதும் ஒரு உலோக உரை சாற்றப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. ஆனால் அமாவாசை நாட்களில் மட்டும் இந்த லிங்கத்திற்கு சாம்பிராணி தைலம் சாற்றி குவளை நீக்கி வழிபாடு செய்யப்படுகிறது. அம்பாள் வண்டமர் பூங்குழல் அம்மை இறைவனார் பிரம்மபுரீஸ்வரருக்கு இடதுபுறம் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். மிகவும் சாந்தமான கருணை பொழியும் முகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இத்தலத்தின் மிக முக்கியமான வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனாருடன் தொடர்புடையது. சுந்தரரும் அவரது மனைவி பறவை நாச்சியாரும் சிவனடியார்களுக்கு உணவளித்து வந்தனர். இதற்காக குன்னையூர் கிழார் என்பவர் நெல் வழங்கி வந்தார். ஒருமுறை பஞ்சம் ஏற்பட்ட போது இறைவனின் அருளால் குன்னையூர் கிழாரின் இல்லத்தில் நெல் மலைபோல் குவிந்தது. குவிந்திருந்த அந்த பெரும் நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல ஆள் வேண்டி சுந்தரர் திருக்குவளை இறைவனிடம், நீள நினைந்தடியேன், உனை நித்தழும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளில், எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பனியே என்று பதிகம் பாட, பக்தர் கேட்டு இல்லை என்று சொல்லிவிடுவாரா ஈசன்? அதனால் தனது பூதகணங்களை அனுப்பி ஒரே இரவில் அந்த நெல் முழுவதையும் திருவாரூர் முழுவதும் நிறைய செய்தார். இதனை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 5 நாட்கள் நெல் மகோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று இறைவன் குண்டையூருக்கு புறப்படும் நிகழ்வும், பக்தர்கள் பூதங்கணங்களைப் போல வேடமணிந்து நெல் அள்ளும் நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்று நாகப்பட்டினம் திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: மாலை பொழுதின் இசைத்தூரல் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மயங்கும் இந்த மாலை வேளையில் மனதுக்கு இதமான பாடல்களை கதம்பமாக தொடுத்து மலர்களாக காற்றில் தூவ நிகழ்ச்சியில் உங்களோடு பாக்யா.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மாணிக்க வாசகர் திருவம்பாவை எங்க கண்டு எழுதினாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை பாருங்க, அதனால அங்க அவங்க பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்துல திருவாத ஊரை சேர்ந்தவர். அந்த திருவாத ஊர் என்பது அங்க இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இடம். அது ஹரிமர்த்திர பாண்டியனத்துல அமைச்சராக இருந்தவர். பிறகு குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டிவிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பிறகு மந்திரி பதவி விட்டுட்டு போயிட்டாரு. போனவர் திருவண்ணாமலைக்கு போறாருங்க. திருவண்ணாமலையில் அங்கே அதிகாலையில் பெண்கள்லாம் கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க என்ன பாடியிருப்பாங்கன்னு இவராக கற்பனை பண்ணி தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு, அதாவது நாயகி பாவம்னு இதுக்கு பேர், நாயக நாயகி பாவம், பெண்ணாக பாவித்து கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார். இப்போ பாருங்கள், திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அருணகிரிநாதர் பிறந்த இடம் அங்கே தான். ஞானிகளுடைய தேசம் அது. ரமண மகரிஷி போன்ற பெருமக்கள், அதே போல் அன்றைக்கு அவர்கள் பாடின பாட்டு, இவையெல்லாம் நமக்கு நிற்கிது மனதுக்குள்ளே. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே உட்காந்து அந்த திருவம்பாவை அங்கே தான் ஏற்றார். அதில் ஆண்டாள் பாட்டுக்கும் இவருடைய பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னா, ஆண்டாள் முதல்ல ஒரு 5 பாட்டில் தோழிகள்லாம் எழுப்ப மாட்டாங்க. மார்கழி மாதத்தினுடைய பெருமை அருமையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு 6வது பாட்டிலிருந்து தான் தோழி எழுப்புவாங்க. 6லிருந்து 15வது பாட்டு வரைக்கும் தான் தோழி எழுப்புறது. கரெக்டாக 10 தோழி வருவாங்க, 16வது பாட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் எடுத்தோடனே முதல் பாட்டிலேயே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தோழி எழுப்புறது.

0: ஆண்டாள் பாட்டுக்கும் இவருடைய பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னா, ஆண்டாள் முதல்ல ஒரு அஞ்சு பாட்டில் தோழிகள் எல்லாம் எழுப்ப மாட்டாங்க. மார்கழி மாதத்தினுடைய பெருமை அருமையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆறாவது பாட்டில் இருந்து தான் தோழி எழுப்புவாங்க. ஆறுல இருந்து பதினஞ்சாவது பாட்டு வரைக்கும் தான் தோழி எழுப்புறது. கரெக்டாக 10 தோழி வருவாங்க, 16வது பாட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் எடுத்தோடனே முதல் பாட்டிலேயே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தோழி எழுப்புறது. அதாவது என்ன தெரியுங்களா, நல்ல காரியம் பண்ணுற போது எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், கெட்ட காரியத்தை தனியாகவும் பண்ணக்கூடாது. ஆனால் இது மாறி நடக்குது. என்னென்னா எப்பவும் சில பேர் தீய காரியம் பண்ணுறதுக்கு தான் கூட்டு கூட்டமாக போயிட்டே இருக்காங்க, நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே முதல் பாட்டில் தொடங்கி பாருங்களேன், ஆதியம் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி யாம்பாட கேட்டையும் வாழ்த்துறங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை முதல் பெண்ணை எழுப்புறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பெண்ணை எழுப்புற போது உறங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுந்து வாங்குறாங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எழுது எழுந்தன் அத்தன் ஆனந்தன்று, எல்லா பாட்டிலையும் பெண்ணை அழகாக வர்ணிக்கிறதும் பெருமானுடைய புகழை சொல்வதையும் தன்னுடைய பாட்டினுடைய வழக்கமாக கொண்டு பெண்ணை எழுப்புறார். அதுலேயும் மாலரியா நான்முகனும் காணாமலையின் நாம் போலறிவோம் என்ற நீ பொக்கங்களை பேசும் பாலூரும் தேன்வாய் படுதி கடைவாய். இந்த பாட்டை ஏன் திருவண்ணாமலையில் பாடுறதுங்களா, திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய காட்சியை சொல்லி அந்த காட்சி நடந்த இடம் இந்த ஊர் தாங்கிறதையும் சொல்கிறார். இப்படி 10 பெண்களை கூட்டிட்டு நீராட சென்று குளத்தில் எல்லாம் நீராடிட்டு 20வது பாட்டு முடித்த உடனே ஒரு 10 பாட்டு கோயில் வாசல்னு திருப்பள்ளி எழுச்சியாக தனியாக பாடுறார். எப்படி ஆண்டாள் 16வது பாட்டிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவாளோ அதுபோல் வரிசையாக 10 பாட்டு போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளேன்னு ஆரம்பித்து வரிசையாக பாடுறார். அதில் ரொம்ப அழகான ஒரு இடம் எது தெரியுங்களா, இன்றைக்கி கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அவர் அழகாக சொல்கிறாரு, இருக்குங்கிறதுனால தான் நம்ம நம்பி கும்பிட்றோம். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே இங்களை என்று கொண்டு இங்கிலிருந்து வரலும் அப்படின்னு சொல்கிறார். இது அவன் திருவுருங்கிறார். அது மட்டும் இல்லைங்க, கோயிலுக்கு வர முடியாதவங்களையெல்லாம் கடவுள் பார்க்க வருவாருங்கிறதுக்கு ஒரு பாட்டில் சொல்கிறாரு. எப்படி தெரியுங்களா, உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்திரளி. இப்போ வானொலி வீடு பூரா போய் சொல்லுது பார்த்தீங்களா, அது மாதிரி தொலைக்காட்சி வீடு பூரா போய் எல்லாத்து செய்தியும் கொடுக்குற மாதிரி இறைவன் தெரு வீதிகளில் வர்றாருங்க. நோயாளிகள், குழந்தைகள், நடக்க இயலாதவர்கள், முதியோர்கள் இத்தனை பேரும் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக வருவதைப் போல அவர் வர்றாராம். அப்படியான அழகான விஷயங்கள் திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதப்பட்டு 1000 வருஷத்துக்கு மேலாக ஆயிருந்தாலும் கூட ஒவ்வொரு மார்கழி மாதம் வருகிற போதும் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகள்லாம் வருகிறது என்றால் வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை முறையும் அதில் இருக்கிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.

நம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேரம் மாலை 6:15.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கொடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
3: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர்

0: ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக

ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
1: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
2: திரிகடுகம் கூறும் மருத்துவ பயிரில் மிளகுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுவது இந்த திப்பிலிதான். திப்பிலியின் காரத்தன்மை மிளகை விட அதிகமாக இருக்கும். மேலும் இது பல்வேறு மூலிகை மருந்துகளில் ஒரு முக்கிய பொருளாகவும் உள்ளது. திப்பிலி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ மாலதி அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் மாலதி. நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஏற்காட்டில் இயங்கி வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று திப்பிலி சாகுபடி செய்யும் முறைகள் குறித்து பார்க்கலாம். மருத்துவ பயிர்களில் மிக அதிக அளவில் இந்திய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுவது திப்பிலி. மிளகு மற்றும் வெற்றிலை வகையைச் சார்ந்த இந்த திப்பிலி பைப்பர் லாங்கம் என்ற தாவரவியல் பெயரால் அழைக்கப்படுகிறது. திப்பிலி நேபாளம், மலேசியா, சிங்கப்பூர், ஜாவா போன்ற நாடுகளில் பயிர் செய்யப்படுகிறது. நமது நாட்டில் அஸ்ஸாம், காசி மலைப்பகுதிகளிலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இயற்கை சூழலில் மட்டும் சாகுபடி செய்யப்படுகிறது. திப்பிலியின் காய்களுக்கு சமீப காலமாக அதிக அளவு தேவை இருந்து வருகிறது. ஆண்டுதோறும் சுமார் 700 டன்கள் என்ற அளவில் நமது நாட்டின் உபயோகத்துக்கு தேவை இருக்கின்றது. இந்த தேவையை பூர்த்தி செய்திட நாம் ஜாவா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இதனை தடுக்க நமது நாட்டில் விவசாயிகள் திப்பிலி சாகுபடியினை அதிகப்படுத்தலாம். கொடி வகையை சார்ந்த இந்த திப்பிலி ஒரு நீண்ட கால பயிராகும். நிறைய கிளைகளுடன் அதிக உயரம் வளராமல் 2 அல்லது 3 அடி அகலம் வரை வளரக்கூடியது. செடிகள் உறுதியான வேர்களை கொண்டிருக்கும். பூக்கள் மிகவும் சிறியதாகவும் 2 முதல் 5 சென்டிமீட்டர் அகலமானதாகவும் இருக்கும். இலைகள் சுமார் 5 முதல் 9 சென்டிமீட்டர் நீளமாகவும் 3 முதல் 5 சென்டிமீட்டர் அகலமானதாகவும் இருக்கும். பூக்கள் மிகவும் சிறியதாக 2 முதல் 5 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சரத்தில் நெருக்கமாக அமைந்திருக்கும். ஆண் பூக்களும் பெண் பூக்களும் தோன்றக்கூடும். மருத்துவ ரீதியில் காய்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் வேர்களும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. திப்பிலி காய்களில் வெற்றிலை போன்ற காரத்தன்மை அடங்கியுள்ளதால் வாசனையும் இருக்கும். கருமிளகை காட்டிலும் இந்த திப்பிலியில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த திப்பிலியின் பயன்கள் திப்பிலியின் காய்கள் உணவுப் பொருட்களிலும் மருந்து பொருட்கள் மதுபான வகைகள் மற்றும் வாசனை பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. உலர்ந்த திப்பிலியிலிருந்து நீராவி வடிப்பு மூலமாக எண்ணெயும் பிரித்தெடுக்கப்படுகிறது. காசநோய் கிருமிகளை எதிர்க்கும் தன்மையும் திப்பிலிக்கு உண்டு. இந்திய மருத்துவத்தில் பல்வேறு நோய்களை தாக்கும் மருந்து பொருளாக பழங்காலம் முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவத்தில் இந்த திப்பிலியானது சுக்கு மிளகோடு சேர்ந்து

0: திரிகடுகம் எனவும் பெயர் பெறுகிறது. இந்த பச்சை திப்பிலி கபத்தை உண்டாக்கும். ஆனால் உலர்ந்த திப்பிலியோ கபத்தை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். திப்பிலி காய்களில் பைப்பரின் மற்றும் லாங்குமின் போன்ற மருந்து வேதிப்பொருட்கள் உள்ளன. அவை மட்டுமில்லாமல் ரெசின், புரதம், கொழுப்பு, தாது உப்பு, சுண்ணாம்பு, இரும்பு, தயமின், நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன. உலர்ந்த காய்களில் சுமார் 0.27% என்ற அளவில் லாங்குமின் என்ற இந்த பயோ கெமிக்கல் வேதிப்பொருள் உள்ளது. இந்த மருத்து பொருள் உடலில் ஏற்படும் தசைவலி, வயிற்றுப்போக்கு, தொழுநோய் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது. முக்கியமாக இருமல், கபம், சுவாச குழல் அடைப்பு, மார்பு சளி ஆகியனவற்றுக்கு சிறந்த மருந்தாகும். அது மட்டுமல்லாமல் சமீப காலங்களில் இந்த திப்பிலியில் உள்ள ஒரு சில உயிர் வேதிப்பொருட்கள் எய்ட்ஸ் உயிர்கொல்லி நோய்க்கு மிகச்சிறந்த எதிர்ப்பு சக்தியை தருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. உடலின் எதிர்ப்பு சக்தியை பெருக்கி நோய் மேலும் பரவுவதை தடுப்பதற்கு இந்த திப்பிலி உபயோகமாக உள்ளது. திப்பிலியின் ரகங்கள், திப்பிலியில் ஒரு சில ரகங்களே முக்கியமாக உள்ளன. விஸ்வம் திப்பிலி என்ற வெள்ளானிக்காரா 1 என்ற உயர் விளைச்சல் திப்பிலி ரகம் கேரள மாநிலத்தில் வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஏற்காடு PL 9 என்ற தேர்வு தமிழ்நாட்டில் சாகுபடி செய்வதற்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ரகமாகும். இந்த ரக தேர்வு முன்கூட்டியே காய்த்து அதிக காய்களை மகசூலாக தரும் தன்மை கொண்டது. இந்த திப்பிலி சாகுபடிக்கு உகந்த மண் செம்மண் அல்லது இருமண் கலந்த பொறை மண் ஆகியனவாகும். வடிகால் வசதி கொண்ட மண்ணில் அதிக அளவு இயற்கை அங்கக பொருட்களை உபயோகித்து சாகுபடி செய்யலாம். திப்பிலிக்கு உகந்த மண் மற்றும் தட்பவெப்பநிலை என்னென்று பார்த்தால், அதிக அளவு காற்றில் ஈரத்தன்மை கொண்ட தாழ்வான மலைச்சரிவுகளில் இந்த திப்பிலி பயிர் சாகுபடி செய்ய ஏற்றது. குறைந்த அளவு, அதாவது 60% ஈரத்தன்மை இருப்பது மிக முக்கியம். 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிக வெப்பநிலை கொண்ட இடங்களில் இந்த திப்பிலியை சாகுபடி செய்ய முடியாது. சராசரி மழை அளவு சுமார் 150 சென்டிமீட்டருக்கும் மேல் மற்றும் தமிழ்நாட்டில் சுமார் 1250 மீட்டர் உயரம், கடல் மட்டத்திலிருந்து 1250 மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்ய ஏற்றது இந்த திப்பிலி ஆகும். கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளான சேர்வராயன் மலைகள், கொல்லிமலை மற்றும் கல்ராயன் மலைப்பகுதிகளில் திப்பிலி சாகுபடி செய்ய ஏற்றது. திப்பிலி சாகுபடி செய்வதற்கு நிலம் தயார் செய்ய மண்ணினை நன்றாக உழுது 1 ஹெக்டருக்கு 20 முதல் 25 டன்கள் என்ற அளவில் தொழு உரம் இட்டு மலைப்பகுதிகளில் சோளா சாயில், அதாவது சோலை மண் என்று சொல்லக்கூடிய மண் இருக்கக்கூடிய இடங்களில் சுமார் 10 டன் என்ற அளவில் தொழு உரம் இடலாம். மலைப்பகுதிகளில் 2 மீட்டருக்கு 2 மீட்டர் அளவிலான பாத்திகளில் இந்த திப்பிலி செடிகளை நடவு செய்யலாம். சமவெளி பகுதிகளில் 1 ஹெக்டருக்கு 25 டன் என்ற அளவில் தொழு உரம் இட்டு மண்ணை நன்கு பண்படுத்தி பின்பு 3 அடி இடைவெளியில் பார்களை அமைத்து அவற்றின் பக்கவாட்டில் செடிகளை நடவு செய்யலாம். குறிப்பாக தண்ணீர் வசதி இருக்கின்ற இடங்களை நடவு செய்வதற்கு தேர்வு செய்ய வேண்டும்.
1: இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். திப்பிலி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் கோ. மாலதி அவர்கள்.

கொடைப்பண்பலை 100.5 நேரம் மாலை 6:49 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

நாம் இதுவரை தொடுத்தோம் காற்றில் இசையோடு மாலையையும் இரவையும் கதம்ப மலர்களாக. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

அடுத்ததாக கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு வாழ்த்து தென்றல் நேயர்களின் குரலாக கேட்கலாம்.

குடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல். வணக்கம் நேயர்களே,

0: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நேயர்கள்
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுகிறேன். அன்புள்ள பண்பலையே, ஆசை பண்பலையே, இன்பங்களை அள்ளித்தரும் பண்பலையே, ஈகையை போற்றும் பண்பலையே, உள்ளத்தை அள்ளித்தரும் பண்பலையே, ஊக்கம் தரும் பண்பலையே, என்றென்றும் பண்பலையே, ஏக்கத்தை போக்கும் பண்பலையே, ஐயத்தை உடைக்கும் பண்பலையே, ஒற்றுமையை கற்றுத்தரும் பண்பலையே, ஓவியத்தை போன்ற அழகான பண்பலையே, ஔடதத்தை மறக்க வைக்கும் பண்பலையே, நீ வாழ்க, நின் புகழ் வாழ்க. என் வீட்டு செல்ல குழந்தையாம் கோடை பண்பலைக்கு இனிய 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துப்பாண்டி பேசுறேன் மேடம். கோடை பண்பலை 100.5 இருக்கு மனமார்ந்த 27ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள்.
3: ஹலோ, வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் கே மகாராஜன் செல்வகுமார் பேசுகிறேன். 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வகுமார். நன்றி, வணக்கம்.
4: அறிவிப்பாளர்கள், மேயர்கள், பண்பலை பணியாளர்கள், இயக்குனர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். அன்பை பொழியும் பண்பலை, ஆறுதல் தரும் பண்பலை, இசை அள்ளித்தரும் பண்பலை, ஈடு இல்லாத பண்பலை, உண்மை சொல்லும் பண்பலை, ஊக்கப்படுத்தும் பண்பலை, எப்பொழுதும் ஒழிக்கும் பண்பலை, ஏற்றம் தரும் பண்பலை, ஒற்றுமை வளர்க்கும் பண்பலை, ஓங்கி ஒழிக்கும் பண்பலை, ஐயம் போக்கும் பண்பலை, அவ்வளவுதம் போல் இருக்கும் பண்பலை என்றும் எங்கள் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ரெங்கப்பநாயக்கம்லிருந்து பேச்சியம்மா பேசுறேன். கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இளவரசிக்கு ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்கார பேரு கருப்புசாமி, கமலேஷ், மோகன், பேச்சியம்மா பேசுறேன். என் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப நன்றி.
6: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளத்து கார்த்திகேயன். கடந்த 27 ஆண்டுகளாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு வருகிறேன். கோடை பண்பலைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நேயர்கள்,
4: வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஈரோடு மாவட்டம் கொடும்படி பெருமாம்பாளையம், டெய்லர் குணசேகரன், கோமதி, சக்திவேல், பிரியங்கா, நிவேதா, ஞானசேகரன், பவிஷ்ணு, சவுமித்ரன், ருத்ரமூர்த்தி, வளர்மதி, கௌதம், சங்கீதா, மோனிஷு, எங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிடிக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும்

0: நிவேதா, ஞானசேகர், பவிஷ்ணு, சவமித்ரன், ருத்ரமூர்த்தி, வளர்மதி, கௌதம், சங்கீதா, மோனிஷு, எங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிடிக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும் பிடிக்கும். 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாடும் கோடை பண்படைக்கு நன்றிகள்.
1: வணக்கம் சார், நான் கோடை பண்பலையிலிருந்து பேசுகிறேன். என் பெயர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நான் திலகராஜ் பேசுகிறேன். எனக்கு அதிகாலை 4:56 அந்த ஒளிபரப்பு நிகழ்ச்சி போடும்போது நான் ரேடியோவை போட்டுவிட்டு தான் மித்த வேலை நான் பார்ப்பேன். எனக்கு பிடித்த பண்பலை நன்றி. உதயநிலா வாழ்த்துக்கு நன்றி.
2: அனைவருக்கும் பேரன்பு வணக்கம். தென்தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டம் துடுப்பதி துணுக்கு வளையத்திலிருந்து நேசமிகு நேயர் குரு சந்திரமோகன், சி சண்மதி, இ எஸ் அக்ஸ்ரா, சாரல் எஸ் கோபாலகிருஷ்ணன், சுப்பிரமணி ராஜேஸ்வரி, கவியரசு, டி சி ராத்தியனன், திருப்பதி தேமீரகம் துறை என்கின்ற பழனிசாமி, பெருந்திரை ஆசை தம்பி, துணுக்குவளையம் பொதுமக்கள் சார்பாகவும், உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாகவும், கொடைக்கானல் மலைகளின் இளவரசியாக கொடைக்கானல் கம்பீரமாக அமைந்திருந்து கோடை பண்பலை 100.5 பாசமுள்ள பண்பலை கால் நூற்றாண்டை கடந்து இப்போது 27வது அகவியில் உதய விழா வெற்றி படிக்கட்டில் அடியெடுத்து வைத்து வெற்றி நடை போட்டு குழந்தைகள் முதல் மலலச்செல்வங்கள் வரை அனைத்து மக்களின் வாசக நேயர்களின் அனைவரின் மனம் என்னும் உள்ளங்களில் இசையரசியாக ஒழித்து அரிசுவை விரைந்து படித்து காற்றலையில் ஒளிவரும் கோடை பண்பலை 100.5 நேற்றும் இன்றும் நாளையும் நீடூடி பல்லாண்டு வாழ்க வளர்க வளமுடன். உன் பணி சேவைகள்.
3: கரூர்ல இருந்து சுதா பேசுறேன் சார். 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும் பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதில் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
4: அனைவருக்கும் புத்துணர்வான புரிதலுடன் கூடிய இனிய வணக்கம். ஜூலை 1 விடியும் வேலை, ஜிங்கில் பாடும் இனிய காலை, நெஞ்சம் தொடும் குரலாய் வந்து நேயர் மனதில் நிலவாய் நின்று மலையின் மடியில் பிறந்த குரல் மக்களின் இதயத்தில் பதிந்த உரல். மலையின் மடியில் பிறந்த குரல் மக்களின் இதயத்தில் பதிந்த உரல். கொடைக்கானல் மேகத்தென்றல் கொண்டு கோடி மனங்களை இணைத்தாய் இன்று. கொடைக்கானல் மேகத்தென்றல் கொண்டு கோடி மனங்களை இணைத்தாய் இன்று. இனிய தமிழோசை உலகம் முழுதும் பறந்து இன்னும் பல ஆண்டுகள் உயர பறந்து இனிய தமிழோசை உலகம் முழுதும் பறந்து அருப்புக்கோட்டை அன்பும் கொடைக்கானலின் தென்றலும் சேர்ந்து கோடை பண்பலை 100.5 இனிய பிறந்த நாள் உதய நாள் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள்.
5: இனிய வணக்கத்துடன் முப்பாள்சாமி, தொண்டையூர், சிவகங்கை மாவட்டம். இன்று உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
6: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும்

0: 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துக்கள்.
4: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நேயர்கள்.
5: 27 ஆண்டு பிறந்த நாள் காரணம் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். தரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நன்றி.
6: கொடைக்கால பண்பலை 100.5 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் தா சுக்கலிங்கம்களா குடும்பத்தினர் மற்றும் பேரன் கோமுகில் பேரன் குகராத்திரன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
7: இனிய கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் கூறுவது சென்னிமலை எடக்காடு ஈஸ்வரமூர்த்தி, லட்சுமி, கவிராஜ்.
8: வணக்கம். நான் கரூர் மாவட்டம் பெரியாண்டான்கோயிலிருந்து சேகர் பேசுகிறேன். பாமரருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்த பாச பண்பலை கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய விழா. வாழ்த்துக்களை கூறுவது சேகர், கரூர் மாவட்டம் பெரியாண்டான்கோயில். நன்றி, வணக்கம்.
9: இல்லத்திலும் உள்ளத்திலும் இடைவிடா வேண்டாம் நட்டுக் கொண்டிருக்கும் மலை நிலவரசி கோடை பண்பலை 100.5 27 பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் மதுரை மாவட்டம் தென்பழஞ்சி வேலுசாமி. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்.
1: 27 பிறந்த நாள் காரணம் கொடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். தரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நன்றி.
2: கொடைக்கானல் பண்பலை 100.5 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் தா சுக்கலிங்கம் கலா குடும்பத்தினர் மற்றும் பேரன் கோமுகில் பேரன் குகராத்திரன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
3: இனிய கோடை பண்பலைக்கு 27 நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் கூறுவது சென்னிமலை எடக்காடு ஈஸ்வரமூர்த்தி லட்சுமி கவிராஜ்.
4: வணக்கம், நான் கரூர் மாவட்டம் பெரியாண்டான் கோயிலிருந்து சேகர் பேசுகிறேன். பாமரருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்த பாச பண்பலை கோடை பண்பலைக்கு 27 உதய விழா. வாழ்த்துக்களை கூறுவது சேகர் கரூர் மாவட்டம் பெரியாண்டான் கோயில். நன்றி, வணக்கம்.
5: இல்லத்திலும் உள்ளத்திலும் இடைவிடா வேங்காமட்டுக் கொண்டிருக்கும் மாநில இளவரசி கோடர் பண்பலை 25 27 பிறந்த நாள் வாழ்த்துள்ளும் மதுரை மாவட்டம் 85 வேலுசாமி. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.
6: கோடை பண்பலை 100.5 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நடமாடும் பல்கலைக்கழகம் எங்களை வாழ வைக்கும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வளம்புரிபால் நத்தக்காடு.
7: வணக்கம், கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி உணவுபானகர் வெள்ளிங்கிரி பேசுறீங்க. கோடை பண்பலுடைய 27 விழாவுக்கு கோவை மாவட்ட நேயர்கள் சார்பாக என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
8: இசைத்தென்றல் 100.5 கோடை பண்பலைக்கு என் அன்பான வணக்கம். 27 உதய நாள் காணும் எங்கள் கோடை பண்பலை குழந்தைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்
4: ஆற்றலையில் கலந்து வந்து எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 27 விழா வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் மேட்டு குமார், காயத்ரி, கவிதர்சன், வர்ஷன். நன்றி.
5: கோடை பண்பலைக்கு இனிய வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில் இருந்து குணசேகரன் பேசுகிறேன். கோடை பண்பலை எனக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது. எனக்கு தாய் தந்தையாகவும் நண்பராகவும் தோழியாகவும் அறிவுரை கூறுவது மூத்தோராகவும் உடல் நலங்களில் அக்கறை கொண்டு மருத்துவராகவும் விளங்குகிறது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கோடை பண்பலை எனது உயிர் நண்பன். 27 கோடை பண்பலைக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தில் சார்பாகவும் மனதார பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி. தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி
6: திருநெல்வேலி டவுன் கல்லணி திருநன்றாஜன். அதாவது கோடை பண்பலை நிகழ்ச்சி ஆரம்ப காலத்திலிருந்தே கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சி எல்லாமே அருமையா இருக்கும். அதாவது நிகழ்ச்சி கேட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. கோடை பண்பலைக்கு இனிய பிறந்த நாள், 27 இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.
7: 27 அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு மேலும் மென்மேலும் வளர்ந்து சிறப்படைய வாழ்த்துக்கள். மதுரை அனுப்பான் அடியிலிருந்து குருபரன்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கரூர் மாவட்டம் பஞ்சாவதேவி காளிபாளையத்திலிருந்து சலாமினாரன் பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 27 அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் பெறுது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். கோடை பண்பலையின் நேயர் என்பதில் மிக்க பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பலம் சிவா. என் இதய பண்பலையாம் கோடை பண்பலை 100.5 27 இனிய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை வானொலி.
0: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
2: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 முதல் முற்பகல் 11 வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்று வலம் வர இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்களின் பங்களிப்போடு

இனி கோடைப்பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார்

அஜயின். வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, தென்றலாக உங்களோடு கொடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களே, இது உங்களுக்கான இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. பள்ளி கல்லூரி மாணவர்களே, உங்களுக்காக தான் இந்த ஒரு மணி நேரமும். இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம ரெண்டு விளையாட்டு விளையாட போகிறோம். அது என்னன்னா வார்த்தை சங்கிலி, அதுக்கப்புறம் இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் அப்படின்னா தொகுப்பாக நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு மரம் அப்படின்னா அந்த மரம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு சம்மந்தம் இல்லாத நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அதை ரிஸ்க்குன்னு, சம்பந்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இஸ்க்குன்னு நீங்கள் சொல்லணும். வார்த்தை சங்கிலி அப்படின்னா வார்த்தை சங்கிலிக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை முடிகிற எழுத்தில் நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லணும். அப்போது அதிலிருந்து அடுத்து நான் தொடர்ந்து விளையாடுவேன். ஓகே, என்ன விளையாடலாமா? மாணவர்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு புதிய மாணவர்கள் 24 24 24, அனைத்து மாணவர்களும் 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பு என்னான 0 4 5 4 2 இந்த எண்களை பயன்படுத்தி உடனே வந்து பேசுங்க, நம்ம விளையாடலாம். இப்போது இணைப்பில் நம்ம கூட ஒரு மாணவர் வந்திருக்காங்க. நம்ம அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா?
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சக்தி, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சக்தி, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறீங்க. சரி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர்.
0: என்ன என்ன சப்ஜெக்ட்?
1: பிகாம் சி.
0: பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். இப்போ விளையாட்டு உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா? கேட்டீங்களா?
1: ஆ, தெரியும்.
0: தெரியுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாடலாம், சரியா?
1: ஆ,
0: நான் வந்து மரம் சம்மந்தப்பட்ட வார்த்தையை சொல்லுவேன். மரம் சொன்னா ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாடணும், சரியா?
1: ஓகே.
0: ஓகேவா? மாமரம்.
1: இஸ்கு இஸ்கு.
0: பலாமரம்.
1: இஸ்கு இஸ்கு.
0: கடிகாரம்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வளை.
1: இஸ்கு இஸ்கு.
0: வளையல்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: தென்னை.
1: இஸ்கு இஸ்கு.
0: புத்தகம்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பறவை.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பூவரசு.
1: புரியல.
0: பூவரசமரம். அருமையா விளையாண்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம ஒளிபரப்பலாம், சரியா?
1: ஆ,

0: மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.
1: தூசரா கோய் சாமான் பிமாரி கர்ச்ச பிக்கனை பச்சா ஹை கிரவி ரெனே பச்சா ஹை ஆயுஷ்மான் பாரத் படி சஃல்தா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 க்கும்

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆயிடுச்சுங்க. நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்களாக ரொம்ப ஆர்வமாகவே விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இணைப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போமா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தேனி மாவட்டம். உங்கள் பேரே தேனி மாவட்டமா? தேனி
1: பெரியகுளம்.
0: தேனி பெரியகுளம். பேர் சொல்லுங்க, பேர் என்ன வரலையே? பாக்கியலட்சுமி. அருமையான பேரா இருக்கே. பாக்கியலட்சுமி என்ன படிக்கிறீங்க? தம்பி பேர் என்ன? தம்பி பேர் சொல்லுங்க. பிரசாந்த். சரி, என்ன படிக்கிறீங்க? முதலாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி சரி, இப்போ உங்களுக்கு விளையாட்டு தெரியுமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாடலாமா? சரி, இப்போ குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பள்ளிக்கூடம் தொடர்பான வார்த்தைகள் கேட்குறேன், சரியா? நான் வந்து பள்ளிக்கூடம் தொடர்பாக வந்து வார்த்தை சொன்னேன்னா இஸ்கு இஸ்கு சொல்லணும், அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தை சொன்னேன்னா ரிஸ்க் சொல்லணும், சரியா? ம். ஆசிரியர். இஸ்கு. ஓகே. கரும்பலகை. இஸ்கு. கப்பல். இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குது. கப்பல். ரிஸ்க். எழுதுகோல். இஸ்கு இஸ்கு. சூப்பர். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் நான் சொன்ன உடனே உடனே சொல்லிடுங்க, சரியா? திரைச்சீலை. திரைச்சீலை சொல்லுங்க. ஆ, இஸ்கு இஸ்குலேயும் வரும், ரிஸ்க் ரிஸ்க்லேயும் வரும். சரி, கடிகாரம். இஸ்கு ரிஸ்க் ரெண்டுமே வருதுங்க. இஸ்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ரிஸ்க்குன்னு சொல்லுங்க. இஸ்கு. ஆமாம், பள்ளிக்கூடத்தில் கடிகாரம் இருக்கும். புத்தகம். இஸ்கு. மாணவன். இஸ்கு. ரயில். ரயில் என்ன? ரிஸ்கு. பாப்பா ரொம்ப அழகாக விளையாண்டீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் கேட்டலாம், சரியா? நன்றி சொல்லுங்க.
1: நன்றி.
0: நன்றி.

0: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. மாணவர்களெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இணைப்பில் விளையாட காத்திருக்கும் அடுத்த மாணவர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டம்.
1: சிவகங்கை மாவட்டம் அன்புமணி
0: பேசுறீங்க. சரி, என்ன படிக்கிறீங்க?
1: 12ஆம் வகுப்பு.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. விளையாட்டு தெரியுமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: வார்த்தை சங்கிலி.
0: வார்த்தை சங்கிலி விளையாடலாமா? பறவை.
1: வைகாசி.
0: வைகாசி. சிவப்பு.

0: புன்னகை.
1: புன்னகை. கை.
0: கை கடிகாரம்.
1: கை கடிகாரம். மஞ்சள்.
0: லாபம்.
1: லாபம். மந்தாரம்.
0: மரம்.
1: மரம். மந்திரி.
0: நீங்கள்.
1: ரீ. ரீனா ராவரிசையில சொல்லுங்க. ரம்பம். மதி. மதி.
0: திங்கள்.
1: திங்கள். லட்டு.
0: டும்டும்.
1: டும்டும். டும்டும் அருமையா இருக்கு. அடுத்தது மருதாணி. மருதாணி.
0: நீலம்.
1: நீலம். சரி, ஒரு அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
0: நன்றி.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா 8:32 ஆயாச்சு. குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்ருக்காங்க. ரெண்டு விளையாட்டு நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு விளையாட்டுக்குமே மாற்றி மாற்றி விளையாண்டுட்ருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாருன்னு பார்க்கலாமா?
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தேனியிலிருந்து அருஞ்சுனை செல்வி பேசுறீங்க. பேரே ரொம்ப அருமையா இருக்குங்க. என்ன படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன? ஆங்கிலம் பிடிக்கும். சரிதான், ஆனா பேர் ரொம்ப அருமையா அருஞ்சுனை செல்வின்னு இருக்கு. பழமொழிகள் கத்துக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. சரி, இப்ப விளையாட்டுக்கு போலாமா?
1: என்ன
0: விளையாட்டு விளையாடலாம்? விளையாடலாமா? சரி, இன்னைக்கு சமையலறை சார்ந்த பொருட்கள் நான் சொல்லுவேன், அது எல்லாம் இஸ்குல வரும். சரியா? உப்பு, புளி, சாலை, மிளகாய், கணினி, பானை, தட்டு, குவளை, புறா. ரொம்ப அருமையா விளையாண்டீங்க அருஞ்சுனை செல்வி தேனியிலிருந்து. உங்களுக்காக பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம்க்கா.
0: நன்றி.

0: கொஞ்சம் பில்டப் பண்ணு.
1: பல்பு வாங்கி பல்பு வாங்கி ஆகி விட்டான் சொக்கரே.
0: இதை கேள்வி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கொடைபண்பில் 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 8:38 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட விளையாட வரப்போட போற அடுத்த மாணவர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெய்
1: ஆதவ்.
0: ஜெய் ஆதவ், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை. மதுரையில என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? முதலாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, பெரியவங்களை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்களே பேசுங்க. நீங்களே ரொம்ப அருமையா தானே பேசுறீங்க. சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம்? சொல்லுங்க சொல்லுங்க.
1: ரொம்ப
0: என்னமா? நம்ம ரெண்டு விளையாட்டு சொல்லியிருக்கோம், வார்த்தை சங்கிலியும் இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கும் சொல் விளையாடலாம். சரியா, என்ன விளையாட்டு விளையாடலாம்? இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாடலாமா? இப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் சம்பந்தமான வார்த்தைகள் சொல்லட்டா? மாணவன். வேகமா சொல்லுங்க. இஸ்கு இஸ்கு. ரயில். ரிஸ்கு ரிஸ்கு. புத்தகம். புத்தகம் இஸ்கு இஸ்குங்க, அது ரிஸ்கு ரிஸ்க்ல வராது. கடிகாரம். இஸ்குலையும் வரும், ரிஸ்குலையும் வரும். ஒன்னு இஸ்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ரிஸ்க்குன்னு சொல்லுங்க. அப்பதான் நாங்க வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்குவோம். எழுதுகோல். இஸ்கு இஸ்கு. கப்பல். இஸ்கு இஸ்கா. கரும்பலகை. எல்லாத்துக்குமே வரிசையா நீங்க இஸ்கு இஸ்குனே சொல்லி தப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஆசிரியர். ஆசிரியர் ரிஸ்க் ரிஸ்கில் வரும், கப்பல் ரிஸ்க் ரிஸ்கில் தான் வரும். ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க ஜெய் யாதவ். உங்களுக்காக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நேரம் பார்த்திங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. நம்ம மாணவர்கள் இன்னுமே ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுட்ருக்காங்க. இணைப்பில் அடுத்ததாக விளையாட காத்திருக்கக்கூடிய மாணவர் யாருன்னு பார்க்கலாமா?
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலிருந்து வினோதா பேசுறேங்கக்கா.
0: கரூர் மாவட்டத்திலிருந்து வினோதா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: எம்எஸ்சி ஃபைனல் இயருங்கக்கா.
0: எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா? ஓகே, நம்ம விளையாடலாமா?
1: விளையாடலாங்கக்கா.
0: வார்த்தை சங்கிலி விளையாடுவோமா?
1: விளையாடலாம்.
0: விளையாடுவோம். சரி, மருதாணி.
1: நிழல்.
0: நிழல். இல்லல முடிச்சிருக்கீங்க. லாவரிசை. லாவரிசைனா நான் லகரம்னு சொல்லுவேன். லகரம்க்கு சொல்லுங்க.
1: லகரம்.
0: மாவரிசை சொல்லு.
1: மாங்கனி. மாங்கனி.
0: மாங்கனி. நிலா.
1: லப்பர் பந்து.
0: லப்பர் பந்து. தூள முடிச்சிருக்கீங்களா? துயில். அப்போ லாவரிசையே வந்துட்டு இருக்குங்க நம்மளுக்கு.
1: லாபம்.
0: லாபம். மயில். அப்போ லாவர் தான் சொல்லுங்க.
1: லட்சணம்.
0: லட்சணம். வடமொழி இருந்தாலும் பரவாயில்ல. மங்கை.
1: கார்முகில்.
0: கார்முகில். ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. பாடல் கேட்கலாமா?
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

கொடைப்பண்பலை 100.5 பார்த்தீங்கன்னா நேரம் 8:50 ஆயிடுச்சு. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்ம கூட குழந்தைகள் ரொம்ப அழகாகவே விளையாண்டுட்ருக்காங்க. இணைப்பில் விளையாட காத்திருக்கும் அடுத்த குழந்தைய பார்த்துடலாமா? வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க, பேர் என்ன? தஷ்மிதா. தஷ்னிதா. தஷ்னிதா எங்க இருந்து பேசுறீங்க? எங்கம்மா? கரூர்ல இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். பிரிவையும் சேர்த்தே சொல்றாங்க. சரி, விளையாடுவோமா இப்ப? உங்களுக்கு இப்ப நான் நிறம் சொல்லுவேன். அந்த நிறம் சார்ந்ததெல்லாம் வந்து இஸ்க் இஸ்க், நிறம் இல்லாததெல்லாம் ரிஸ்க். சரியா? கருப்பு.

வேகமா சொல்லுங்க. அப்பாலாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நீங்க வந்து விளையாடுங்க அழகா. என்னம்மா? புரியலையே. சரி ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க, தயங்கி தயங்கி பேசுறீங்க. இனி பேசும்போது வந்து மடை திறந்த வெள்ள மாதிரி பேசணும். நாங்கள் அமைதியாக இருக்கிற அளவுக்கு வேகமாக பேசுவீங்கன்னு நம்புகிறோம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி தஷ்னிதா. உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றி.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 54 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

இதுவரை மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்ம கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது நிகழ்ச்சியில். ஆனால் நம்ம இப்போ நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இனி அடுத்த வாரம் மாணவர்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றியுடன் விடைபெறுகிறேன். பாக்யா. கோடை பண்பலை 100.5 அடுத்ததாக கேட்கலாம் கொடைத்தென்றல்.

இசையின் வருகையாய் செவிகளை வருடும் மெல்லிய இசைக்காற்று கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் பிரபு அவர்கள். பல படங்களில் அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் பெயரே அந்த திரைப்படத்தின் பெயராகவும் அடையாளமாகவும் கூட மாறியிருக்கிறதுன்னு சொல்லலாம். அவ்வாறான படங்களில் இடம்பெற்ற இனிய பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில். உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். வரும் பாடல் அடுத்தாத்து ஆல்பர்ட் திரைப்படத்திலிருந்து. ஆல்பர்ட் என்ற கதாபாத்திரத்தில் நடிகை ஊர்வசியோடு நடித்திருப்பார் பிரபு. தன் தங்கை மேரி மற்றும் ராஜா என்ற ஊர்வசியின் சகோதரர் இவர்கள் இருவரின் காதல் திருமணத்திற்காக உதவும் சகோதரனாக இவர் நகைச்சுவை கலந்து நடித்திருக்கும் இந்த படத்திலிருந்து ஒரு பாடல். இளையராஜாவின் இசையில் பாடலை பாடுகிறார்கள் மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும்.

இரவு 9:07. காதலில் ஊடலும் கூடலும் அழகுதான். ஆனால் புரிந்து கொள்ளாத காதல் இணைந்து வாழ்வது சாத்தியமே இல்லை. அதை புரிந்து கொண்ட ஆனந்த் லதா இருவரும் இணைவார்களா என்ற ஆவலை தூண்டும் விதமாக வளம் வந்த ஆனந்த் திரைப்படத்தில் நம் நடிகர் பிரபுவின் கதாபாத்திரத்தின் பெயரும் ஆனந்த் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. ஒருவேளை நான் சொல்லி கூட உங்களுக்கு இப்போ தெரிய வரலாம். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகின்றது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மேலதான்
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு நடித்த திரைப்படத்தின் பெயரும் அதில் அவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போ 9:13. சின்ன தம்பி பெரிய தம்பி, இது நகைச்சுவை திரைப்படம். பாசமான இரு அண்ணன் தம்பிகள் தன் மாமன் மகள் கவிதாவின் மனம் கவரப்போவது யார் என்ற போட்டியில் நகைச்சுவையோடு நகர்ந்து இருக்கும் இந்த திரைப்படம். முடிவில் வெற்றி என்னவோ சின்னத்தம்பியான நம்ம பிரபுவிற்கு தான். இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் உங்களின் செவிகளுக்கு விருந்தாகிறது.

நேரம் இரவு 9:18. இது கொடைப்பன்மலையின் 1.5 கொடைத்த என்றது. மார்த்தாண்டன் என்ற கதாபாத்திரத்தில் நம் நடிகர் பிரபு நடித்த திரைப்படம் மை டியர் மார்த்தாண்டன். ஒரு பெரிய நாட்டின் இளவரசனான மார்த்தாண்டன் தனக்கான பெண்ணை தேடி ஒரு ஏழையாக பயணிக்கிறார். அங்கே ஒரு ஏழை பெண்ணான ரேகாவை காதலிக்கிறார். இறுதியில் தான் யார் என்பதை தெரிவித்து ரேகாவை திருமணம் செய்கிறாரா என்பது கதை. கேட்கவிருக்கிறோம் கே.எஸ். சித்ராவும் மனோவும் பாடிய பாடலை அந்த திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இன்னைக்கு இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவே சுகம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களின் பங்களிப்போடு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கொடைப்பண்பலை 100.5 கொடை தென்றல். ஒரு முக்கோண காதல் கதையை கொண்ட சிறந்த திரைப்படம் மாப்பிள்ளை கவுண்டர். பெரிய பண்ணையாரான மாப்பிள்ளை கவுண்டரின் உறவு பெண் படிப்பை காரணம் காட்டி திருமணம் செய்ய மறுக்கிறார். இன்னொரு புறம் தன் வீட்டு பணிப்பெண் அவரை விரும்புகிறார். இதில் எந்த காதல் கைகூடியது என்பது கதை. இப்படத்தில் வரும் பாடல் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியமுடன் இணைந்து சுமங்கலி பாடியது. கேட்கலாமா அந்த பாடலை?

நடிகர் பிரபுவின் நடிப்பில் மீண்டும் ஒரு முக்கோண கதை. ராஜா என்ற பெயரில் இவர் நடித்த ராஜா கையவச்சா. இந்த காதல் கதையில நடிகைகள் ரேவதி மற்றும் கௌதமியோட சிறப்பான கதாநாயகனா கண்ணுக்குழி சிரிப்போட நடிப்புல அசத்தி இருப்பாரு நம்ம நடிகர் பிரபு. இவரும் கௌதமியும் இணையும் இந்த காதல் பாடல பாடியிருப்பாங்க பாடகர் மனோவும் பாடகி எஸ் ஜானகியும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இது கொடைப்பன்மலை 100.5 கொடை தென்றல். நேரம் இரவு 9:36. நடிகர் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படம் மற்றும் அதில் அவர் ஏற்ற கதாபாத்திரம் இரண்டின் பெயரும் ஒன்றாக இருக்கும் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய கொடை தென்றலில். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நேர்மையான காவல்துறை அதிகாரியான தர்மசீலன், தனது பெற்றோர் யார் என்பதை அறியாத தமிழ்ச்செல்வன் என இரண்டு வேடங்களில் நம் நடிகர் பிரபு நடித்த இந்த திரைப்படம் தர்மசீலன். இது நடிகர் பிரபுவின் தந்தை கதாபாத்திரத்தின் பெயரும் கூட. வரும் பாடல் அன்பேவா தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதாவின் இனிக்கும் குரலோடு மனோவின் மயக்கும் குரலும் ஒன்றிணைந்து ஒலிக்கிறது அப்பாடல்.

0: சந்திரன்
1: வரமிக்கலாங்களா?
2: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
3: ஒரே ஒரு பெயர்தான்
4: கோடை பண்பலை,
3: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
5: வெறித்தனமா இருக்கும்
6: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
3: நெஞ்சுக்குள்ள இருக்கும்
6: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், நல்ல நேரம் தான்.
2: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
2: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை.

நேரம் இரவு 9:43. இது கொடைப்பண் பண்மலை 100.5 கொடைத்தென்றல். ஒரு தங்கைக்காக பாசமுள்ள அண்ணனாக, தன் காதலியை தடைகள் மீறி கைப்பற்றும் ஒரு கிராமத்து இளைஞனாக நடிகர் பிரபு பாண்டித்துறையாக சிறப்பித்த திரைப்படம் பாண்டித்துறை. இந்த திரைப்படத்தில் கவிஞர் வாலி வரிகள் தந்த பாடல், ஸ்வர்ணலதா மற்றும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலோடு இனிக்கிறது அப்பாடல்.

நடிகர் பிரபு கதாநாயகனாக நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் முக்கோண காதல் கதைகளாகவே நகர்ந்திருக்கிறது. அதில் பாடல்களாலும் திரைக்கதையாலும் நடிப்பாலும் நம் மனதை தொட்ட ஒரு திரைப்படம் ராஜகுமாரன். இது நம் நடிகர் பிரபுவின் 100வது திரைப்படமும் கூட. சித்தகத்தி பூக்கள் இசை மனம் வீசுகிறது இந்த இரவு நேர கொடை தென்றலில். இரவு 9:49 நிமிடத்தில் அப்பாடல் உங்களுக்காக.

நம் கோடை பன்மலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன பயிற்சியாளர் ஆர். ரேணுகா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

கொடி பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது கொடை தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு நடித்த திரைப்படத்தின் பெயரும் அதில் அவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேயர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் அமைதியில் இசையோடு உங்களை சந்திக்கிறது கோடை பண்பலை 100.5. நினைவுகளின் சுகமான பாடல்கள் உங்களோடு, நினைவே சுகமாக. இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது உங்கள் நினைவே சுகம். விருதுநகர் மாவட்ட அறிமுக நேயர்கள் 24, 24, 24, அனைத்து நேயர்களும் 24, 24, 29, முன்னிணைப்பிற்கு 045, 42 இந்த எண்களில் வாங்க. உங்கள் நினைவில் சுகமாக இருக்கக்கூடிய பாடல்களை நினைவே சுகமாக உங்கள் கோடை பண்பலை தர இருக்கிறது. பாடல் கேட்க இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வாங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: வணக்கம். திருத்தங்கிலிருந்து பொன்ராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: பொன்ராஜ் ஐயா விருதுநகர்லேருந்து பேசுகிறீங்க?

0: ஆமா,
1: எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: மூவந்த படத்துலேருந்து குமுதம் போல் வந்த குமரி.
1: நன்றிங்கய்யா, கண்டிப்பா பாடல் கேட்கலாம்.

0: சரியாம பேரு
1: முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ மனம்
0: பண்ணதில்லை
1: கனவு கண்டதோ.
0: செந்தில் கிருஷ்ணன். ஓகேங்க, என்ன பாட்டுங்க வேணும்?

0: காதல் பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். அடுத்த பாடல் கேட்க இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் குருமுத்து நாயக்கன்பட்டி கிராமத்துல இருந்து செந்தில் கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு விஜயகாந்த் சேத்திரம் பிரபாகரன் படத்திலிருந்து

0: நேரம் இரவு 10:13. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
1: கார்த்திக் மேடம். விருதுநகர்.
0: விருதுநகர்.
1: சாத்தூர்.
0: சாத்தூர். சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: பாடல் வெட்டுவல் படத்துல இருந்து பொங்காட்டு இங்கே வந்து வாழ்த்து.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: ஓகே மேடம். நன்றி மேடம்.

0: விருதுநகர்
1: விருதுநகர்
0: சாத்தூர்.
1: சாத்தூர். சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
0: பாடல் விட்டு வரதுலேருந்து பூங்காற்று இங்கே வந்து வாசிப்போம்.
1: பாடல் கேட்கலாம்.
0: ஓகே
1: நன்றி.
0: மேடம். ஆ ஓகே மேடம், நன்றி மேடம்.

அறுவடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம் வணக்கம். சரி, நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்.

0: கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. இரவு வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருதுநகர். சரி, என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: பாடல் கேட்கலாங்கம்மா? நன்றி.
1: தேங்க்ஸ்.

கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக பாடல் தெரிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:29. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். ஓகே, அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்காக பாடல் கொடுத்துருவோம்.

0: கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பாடல் திரிவுகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: சிவகாசியிலிருந்து அமுதா.
0: சிவகாசியிலிருந்து அமுதா அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
1: குரு திரைப்படத்திலிருந்து எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் வாராயோ, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா கேட்டுருவாங்கம்மா. நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 10:39. நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். விருதுநகர் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து கிருஷ்ணலீலா பேசுறேன் மேடம்.
0: கிருஷ்ணலீலா அம்மா வணக்கம். என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
1: சின்ன வீடு படத்துல இருந்து வெள்ளமான உள்ள மச்சம் விஞ்ஞோரம் விக்ரம் அந்த பாடல்
0: பாடல் கேட்கலாங்கம்மா. நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: மேடம் காந்திகுமார் மேடம்.
0: விருதுநகரா, திருநெல்வேலியா?
1: இல்ல மேடம், விருதுநகர்.
0: சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க ஐயா.
1: பழனிசாமியில
0: பாடல் கேட்கலாம் ஐயா. நன்றி.
1: நல்லது மேடம்.
2: பா.

0: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சி. விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து ஜோதி மல்லிகா பேசுகிறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அபய் சண்முகி படத்திலிருந்து கல்யாணம் கச்சேரி அந்த பாட்டு மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்டலாம்.
1: எங்கள் குடும்பத்தின் சார்பாக 27வது உதய விழா வாழ்த்துக்கள் மேடம் பண்பலைக்கு.
0: நன்றிங்கம்மா, பாடல் கேட்கலாம்.
1: சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம்.

0: கோடை பண்பில் 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. உலகின் ஓசைகள் அனைத்தும் அடங்கி இரவின் நிசப்தம் இமையோடும் இதயத்தோடும் பேசத் தொடங்கும் இரவு வேளையில் இசை சாமரம் வீசுகிறது கோடைப்பான்மலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: இரவு நேரத்தில் இமைகளை தாளாட்டி இதயத்துள் ஓடருவும் இரவு சிறகோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது கொடிப்பான்மலை 100.5. நேரம் இரவு 11:17.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு

நேரம் 11:37. உடல் சிலிர்க்கும் மெல்லிய பூங்காற்றோடு உயிர் சிலிர்க்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடைப்பான்மலையின் 1.5 இரவு சிறகு.

கோடை பன்மலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை விடியற்காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கோயில் விழா தகவல்கள் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் கேட்கலாம் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. இதில் 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில், வானவில் தரும் வண்ணம் முகமூடி. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வெளியே வராத வெளிச்சங்கள், சிறப்பு விருந்தினர்களாக நாமக்கல் பகுதி 2 போட்டித் தேர்வு பயிற்சியாளர்கள் தமிழரசன் மற்றும் ஜானகிராமன். இதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் உடும்பன் சோலை வட்டம் பூப்பாறை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த யோகா நிறுவன யோகா பயிற்சி ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். இதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீழவழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் மாவட்டம் அலங்காரராஜ் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி நடுக்காலன் குடியிருப்பு செல்வன் அவர்களின் தெருவிலிருந்து. இதில் 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். இதில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 இளமை பேசுகிறது, பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் விளையாடவிருக்கிறோம் சொலவடை பட்டும் படா.

0: தொடாமலும் தொட்டும் தொடாமலும். இதில் 8:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக, 11:00 இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தகையணங்குறுத்தல் குரல் எண் 1082.

0: பார்த்தால் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தேன். என்ன இது? தனித்து தாக்கினாலே வலியை உண்டாக்கும் வல்லமையுடைய தெய்வப்பெண் துணைக்கு ஒரு சேனையையும் அழைத்து வந்து தாக்குவது போலல்லவா இருக்கிறது? குறள் எண் 1082, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
1: நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டது உடைத்து.
0: பார்த்தால் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தேன். என்ன இது? தனித்து தாக்கினாலே வலியை உண்டாக்கும் வல்லமையுடைய தெய்வப்பெண் துணைக்கு ஒரு சேனையையும் அழைத்து வந்து தாக்குவது போலல்லவா இருக்கிறது? குறள் எண் 1082, அதிகாரம் தகை அணங்குறுத்தல்.
2: இத்துடன் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 உதயமாகவிருக்கும் பண்பலையின் நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 MHz உலகத் தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு ரசிக்கலாம். விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடி பண்பலையின் 1.5 இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை 100.5 மெகஹெர்ட்ஸில் நேயர்கள் அனைவரும் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஜெய்ஷ்ட 28, பராபவ ஆண்டு ஆணி 5, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

படைத்த இறைமையை பாடி தொழுதிடும் அதிகாலை நேரம். கோடி பன்மலையின் 1.5 இது அருள் மாலை. நேரம் காலை சரியாக 5 மணி.